ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 18 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 8 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் சிந்து பைரவி.

நேரம் 5:58 45 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்கலாம் குறளமதம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 103 குடிசெயல் வகை குறள் எண் 4. குறளும் பொருளும் சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உயர்த்துபவர்க்கு. தம் குடிப்பெருமையை உயர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர் ஆராய்ந்து

செய்யாமலேயே அச்செயல் தானே நிறைவேறும். குரலும் பொருளும் மீண்டும் சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயர்த்துபவர்க்கு தன் குடி பெருமையை உயர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர் ஆராய்ந்து செய்யாமலேயே அச்செயல் தானே நிறைவேறும். குரலமதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 103, குடி செயல் வகை, குரல் எண் 4.

நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்பதற்கு முன், நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று முதல் புத்தம்புது பொலிவுடன் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. அதன்படி காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள், 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து கதைப்போமா எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2வது பருவம் நிறைவாக உணவை உன்னதம், குடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல்நலம் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாலம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும் நேயர்கள் கருத்து பகிர்வு, 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். இன்று நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோடு நீங்கள் பேசக்கூடிய தலைப்பும் இருக்கிறது, மறக்க முடியாத விடுமுறை நாட்கள், இது குறித்து நீங்கள் பேசி நேயர் விருப்பத்தும் கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நல்ல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் குறும்பூர் பாடல்கள், 2:30 இலக்கிய இன்பம் தமிழ் உரை புத்தக விமர்சனம் ஆகியன இடம்பெறும், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார், 5:00 செய்திச் சுருக்கம் தொடர்ந்து 5:02 உலக செஞ்சிலுவை தினம் குறித்து நீலகிரி மாவட்ட செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் மோரிஸ் சாந்தாக்ரூஸ் அவர்களுடன் நேர்முகம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 342 பகுதி சென்னை அஞ்சல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் பீன் சாகுபடி குறித்து சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம்.

0: This nuclear program would be left for later talks. In IPL cricket, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method in a rain-hit match at Ikana Stadium in Lucknow last night. Chasing 213 runs for victory, Royal Challengers Bengaluru made 203 for 6 in 19 overs. Earlier put into bat, Lucknow Super Giants scored 209 for 3 in 19 overs. Multiple rain interruptions reduced the match to a 19-over side affair, setting Bengaluru a DLS target of 213. Today, Delhi Capitals will take on Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi at 7:30 p.m. That's the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
2: இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
3: கேலண்டர் தாளை கிழிக்கிறோம். ஒரு நாள் கடந்த காலமாகி நம்முடைய பாதத்திற்கு கீழே விழுகிறது. காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலை அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியுள்ளார். நாள் என்பது நம்முடைய வாழ்நாளை அறுக்கிற வாள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த சிந்தனை புதுமையான சிந்தனை இல்லையா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் முயற்சியின் மேன்மையை மிக அழகாக சொல்கிறார். வாழ்க்கையை பாரமாக நினைக்கத் தொடங்கும் போது நம்முடைய நாட்கள் யாவும் பாரமாகி விடுகின்றன. அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வே சுவாரஸ்யமானதுதான். அந்த வாழ்வை இனிக்க வாழ வேண்டுமென்று வள்ளுவம் பேசுகிறது. இழந்ததையும் என்றோ நடந்ததையும் எண்ணி எண்ணி வருந்துவதால் என்ன பயன் என்று வள்ளுவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம் பார்வையில் நாம் தெளிவாக இருக்கும் போது யாருக்காக நாம் அஞ்ச வேண்டும், நமக்கான பாதையை நாம் உருவாக்கிக் கொள்ள முயலும் போது தடங்கல்களையும் தடைக்கற்களையும் உடைத்து கடந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். வள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். 1000 காக்கைகளை விரட்ட ஒரு கல் போதும், 1000 பிரச்சனைகளை விரட்ட ஒரே ஒரு மன உறுதி போதும் என்று வள்ளுவம் நமக்கு கற்றுத்தருகிறது. மலையை துளைக்கும் சிற்றுளி போல் கவலையை துளைக்கும் சிற்றுளி நம்பிக்கை. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். உலகப் புகழ் பெற்ற மாவீரனான மகா அலெக்சாண்டர் எப்போதும் நல்ல நூல்களை தன்னுடைய துணையாக கொண்டவர். ஒரு நாளும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கேள்வி கேட்டதே இல்லை. கிரேக்க இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ஹோமரினுடைய இலியட் ஒடிசியை ஆழமாக கற்றுத் தேர்ந்தவர் மகா அலெக்சாண்டர். அவருடைய வெற்றி சிந்தனைகளுக்கு காரணமாக அமைந்தது நூல்கள்தான். அந்த நூல்களை எப்போதும் அவர் கையிலே வைத்திருந்தார். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருப்பதே இல்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் சென்று விட்டதென்று சொன்னால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை என்று சொன்னார் டால்ஸ்டாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் அதனால்தான் சொன்னார். தோல்வி கண்டு அஞ்ச வேண்டாம் என்கிற எண்ணத்தை இந்த வள்ளுவம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. முயலும் போதுதான் முட்கள் காலை முத்தமிடும். தளராத மனமிருந்தால் வளராத மனிதர் இல்லை என்பதை வள்ளுவம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனதிடம் சொல், மனோதிடமே வெல்லும் என்று வள்ளுவர் நமக்குள்ளே பாடத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். அதிர்வின்றி நடப்போம், பணிவாக பேசுவோம், அளவோடு உண்போம், சிக்கனமாக செலவழிப்போம், ஆழமாக சுவாசிப்போம், நிம்மதியாக தூங்குவோம், நேர்த்தியாக உடுத்துவோம், உண்மையாக இருப்போம், சரியாக திட்டமிடுவோம், நேர்மையாக பொருள் ஈட்டுவோம், செலவழிக்கும் முன் சேமிப்போம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பர், உறைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிற அந்த குரல் தான் நினைவுக்கு வருகிறது. மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகு காட்டி ஓட விடுவார் என்று சொல்கிறார் வள்ளுவர்.

இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நீலகிரி மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டி நடத்தும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று வெள்ளிக்கிழமை உதகை படகு இல்லத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. பொது மருத்துவம், சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை இலவசமாக செய்யப்படும். மருந்து மற்றும் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது.

0: ஒலித்த அந்த பாடலுடன் இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஹலோ,
2: 8ஆம் தேதி எப்ப வரும்?
3: ஹலோ
2: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்ப வரும்?
4: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை
5: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
4: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.

0: வரைவா, சூப்பர் ஜிபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
2: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா
0: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. கேட்பதற்கு முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

தமிழ்நாடு கோவை வேளாண் பல்கலைக்கழக நிறுவனத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. வேளாண் விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20-24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. நீலகிரி மாவட்டத்தில் பாரம்பரியமான சில பயிர்கள் இருக்கு, அவரை பீன்ஸ் இதெல்லாமே சொல்லுவோம். இது இல்லாம நம்மளுடைய விவசாயமே இருக்காது. முதன்மை பயிரா பண்ணாட்டியும் கூட ஊடு பயிரா நம்ம பீன்ஸை பண்ணுவோம். குறைந்த செலவுல நிறைந்த லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு பயிர் பீன்ஸ்.
1: பீன்ஸ் போடுறது, பீன்ஸை போட்டு முடிச்சுட்டு அந்த பீன்ஸ் ரெண்டு பீன்ஸ்க்கு நடுவுல ஒவ்வொரு முள்ளங்கி ஊனிட்டுருவோம். பீன்ஸ் போட்டு முடிச்சு ஒரு ரெண்டு செடிக்கு நடுவுல ஒரு 2 அடி கேப் இருக்குங்க. அந்த 2 அடி கேப் நடுவுல ஓரத்துல மட்டும் முள்ளங்கி நோக்கோல் அப்படி அடிச்சிருவோம். ஒன்னும் ஊனிட்டு போயிருவோங்க. அது வந்து நம்ம பீன்ஸ் களை கொத்தி பீன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 40-45 நாள் நட்டி 45 நாள்ல நமக்கு முள்ளங்கி நூக்கோல் அறுவடைக்கு தயாராகிருங்க. முள்ளங்கி வந்து பீன்ஸ் போடல ஊனிட்டு போயிடும், போட்டு ஊனிட்டு போயிடும். நூக்கோல்னா பீன்ஸ் போடுறதுக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு முன்னால பாத்தி வச்சு நூக்கோல் நாத்து பாவி நாத்து

0: ரெடியானதுக்கு அப்புறம் பீன்ஸ் போட்டு பீன்ஸுக்கு இடையில நட்டி விட்டு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு அது ரெடி ஆயிருங்க.
1: பீன்ஸ் வகைகளில் என்னென்ன வகைகள் இருக்கு, அதை எப்படி சாகுபடி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறார் விவசாயி சந்தோஷ் அவர்கள். இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
2: விவசாயிகளே, மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்க விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்க வேண்டாம். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடை.
3: மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தாவேக தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதேநிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன் அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது

0: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் களக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வியலில் இரண்டர கலந்திருக்கும் கதைகள் தொல்கதைகள் ஆகும். இந்த தொல்கதைகள் மூலம்தான் அவர்களுடைய மருத்துவ அறிவு, தாவர அறிவு, அவர்களோட கலாச்சாரத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்கார்கள். தோடரின மூதாதிய தாய், அவர்கள் பேர் வந்து ருஜம்மாள். அவங்க வந்து கிளன்மார்கன் பக்கத்தில் இருக்க புதுமந்து என்ற கிராமத்தில் இருந்தாங்க. அவர்களிடமிருந்து இந்த மருத்துவ அறிவு, இந்த நடனம், இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வருது? பறவைகள்கிட்ட பேசுறது, வனவிலங்குகள்கிட்ட பேசுறது, எப்படி அம்மா உங்களுக்கு வந்து இந்த பாரம்பரிய அறிவு வந்து உங்க கூடவே வளர்ந்து வருது அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க. குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போது பேசி எண்ணங்களை விதைப்பார்கள் எங்க மூதாதையர்னாங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் கருவுற்ற பெண்கிட்ட வந்து பேசுவாங்களாம். பேசும்போது இயற்கை எப்படி இருக்கும், பறவைகள் சத்தம் எப்படி இருக்கும், இந்த மரம் நமக்கு நல்ல எண்ணங்களை தரும், இந்த தாவரம் பார்த்தா மிக மகிழ்ச்சி அடையும், இந்த ஆறு வந்து ரொம்ப அழகான ஆறு, இந்த நீர்நிலை வந்து ரொம்ப குளுமையா இருக்கும், இதோட தண்ணி வந்து ரொம்ப சுவையா இருக்கும், தேன் அழகா இருக்கும், தேன் பூச்சிகள் ரீங்காரம் அழகா இருக்கும், தேன் ரொம்ப சுவையா இருக்கும், நம் வாழ்நாளில் நாம் சந்திக்கும் மனிதர்கள் இவ்வாறு இருப்பார்கள், பறவைகள் இருப்பார்கள், விலங்குகள் இருக்கும் அப்படின்ட்டு வந்து குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் போதே பேசி எண்ணங்களை வந்து விதைப்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சொன்னாங்க. அறிவு சார்ந்த விஷயம் மூலயமா தான், இந்த கதை மூலயமா தான் பழங்குடிகள் குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போதே பேசி இயற்கை சார்ந்த பறவைகள், வனவிலங்குகள், மரங்களை அந்த குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த அறிவை வந்து வயிற்றில் இருக்கும்போதே கொடுப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வியந்துச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மரங்களிடமும் பறவைகளிடமும் இன்று வரை பாரம்பரியமாக பேசி வாழ்ந்து வருகிறார்கள். இந்த கதையை வந்து எனக்கு ரொம்ப அழகா அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாட்ட வந்து இந்த கதையை கேட்டு வெளியே வரும்போது கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து அவர்கள் உடனே கொடுக்கறாங்கன்றது வந்து தெரிஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வெளியே வந்தேன்.
3: நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்
0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
2: ஊட்டி FM 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
3: இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையை ஒரு பண்ணைக்கு மாற்றிவிட வேண்டும். அப்பண்ணையில் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரே மாதிரியான ஊதியத்தை எல்லோரும் பெற வேண்டும். ஓய்வு நேரங்களில் அச்சகைய வேலையை கவனிக்க வேண்டும் என்று ஒரு யோசனையை அவரிடம் கூறினேன். இந்த யோசனையை ஸ்ரீ வெஸ்ட் அங்கீகரித்தார். எந்த நிறத்தினராக இருந்தாலும், எந்த நாட்டினராக இருந்தாலும், ஒவ்வொருவருக்கும் மாத ஊதியம் 3 பவுண்டான் என்றும் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அச்சகத்தில் வேலை செய்யும் 10-12 பேரும் இந்த ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ளுவார்களா? எங்கோ மூளை முடுக்கிலிருக்கும் ஒரு பண்ணைக்கு போய் குடியேறி உயிர் வாழ்வதற்கு மாத்திரமே போதுமான ஊதியத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ளுவார்களா? இதுவே பிரச்சனையாயிற்று. ஆகையால் ஒரு யோசனை செய்தோம். புதிய திட்டத்தை ஒப்புக்கொள்ள முடியாதவர்கள் இப்பொழுது பெரும் சம்பளத்தையே தொடர்ந்து வாங்கிக் கொள்வது, நாளாவட்டத்தில் குடியேற்றத்தின் உறுப்பினராகும் லட்சியத்தை அடைய முடிவு செய்வது என்பதே அந்த யோசனை. இந்த திட்டத்தையொட்டி ஊழியர்களிடம் பேசினேன். ஸ்ரீ மதன்ஜித்திற்கு இந்த யோசனை பிடிக்கவே இல்லை. என் திட்டம் பைத்தியகாரத்தனமானது என்றார். தமக்குள்ள சகலத்தையும் நான் ஈடுபட்டிருக்கும் இந்த முயற்சி நாசமாக்கிவிடும் என்றார். ஊழியர்கள் எல்லோரும் ஓடிப்போய் விடுவார்கள் என்றும், இந்தியன் ஒப்பீனியன் நின்றுவிடும் என்றும், அச்சகத்தையும் மூடிவிட வேண்டியதாகிவிடும் என்றும் கூறினார். அச்சகத்தில் வேலை செய்து வந்தவர்களில் என் சித்தப்பா பிள்ளையான மகன்லால் காந்தியும் ஒருவர். என் யோசனையை ஸ்ரீ வெஸ்டிடம் கூறியபோதே அவரிடமும் சொன்னேன். அவருக்கு மனைவியும் குழந்தைகளும் இருந்தனர். ஆனால் அவர் குழந்தை பருவத்திலிருந்தே என்னிடம் பயிற்சி பெற்று என்னிடம் வேலை செய்ய விரும்பி வந்தவர். என்னிடம் அவருக்கு பூரணமான நம்பிக்கை உண்டு. ஆகவே எந்தவித வாதமும் செய்யாமல் என் திட்டத்தை ஒப்புக்கொண்டார். அது முதல் என்னுடனேயே இருக்கிறார். இயந்திரத்தை ஓட்டுபவரான கோவிந்தசாமியும் என் திட்டத்திற்கு சம்மதித்தார். மற்றவர்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அச்சகத்தை நான் எங்கே கொண்டு போனாலும் அங்கே வருவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இந்த விஷயங்களையெல்லாம் ஆட்களுடன் 2 நாட்களில் பேசி முடித்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு டர்பனுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய நிலம் விலைக்கு தேவை என்று பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தேன். போனிக்ஸ் சம்பந்தமாக பதில் வந்தது. அந்த பண்ணையை பார்த்து வர ஸ்ரீ வெஸ்டும் நானும் போனோம். ஒரு வாரத்திற்குள் 20 ஏக்கர் நிலம் வாங்கினோம். அதில் இனிய சிறிய நீர் ஊற்று ஒன்றும் ஆரஞ்சு செடிகளும் மாமரங்களும் இருந்தன. அந்த நிலத்திற்கு அடுத்தாற்போல் 80 ஏக்கர் நிலப்பகுதி ஒன்றும் இருந்தது. அதில் மேலும் பல பழமரங்களும் இடிந்து போன ஒரு பழைய குடிசையும் அந்த நிலத்தையும் வாங்கி கொண்டோம். எல்லாம் சேர்ந்து 1000 பவுன் விலையாயிற்று. இதுபோன்ற என் முயற்சிகளிலெல்லாம் காலம் சென்ற ஸ்ரீ ருஸ்தம்ஜி எப்பொழுதும் எனக்கு ஆதரவு அளித்து வந்தார். இந்த திட்டம் அவருக்கு பிடித்திருந்தது. ஒரு பெரிய கிடங்கிலிருந்து எடுத்த பழைய இரும்பு தகடுகளையும் வீடு கட்டுவதற்கான மற்ற சாமான்களையும் அவர் எனக்கு கொடுத்தார். அவற்றைக் கொண்டு வேலையை ஆரம்பித்தோம். போயர் யுத்தத்தில் என்னோடு வேலை செய்தவர்களான சில இந்திய தச்சர்களும் கொத்து வேலைக்காரர்களும் அச்சகத்திற்கு ஒரு கொட்டகை போட எனக்கு உதவி செய்தனர். 75 அடி நீளமும் 50 அடி அகலமும் உள்ள இக்கொட்டகை 1 மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. ஸ்ரீ வெஸ்டும் மற்றவர்களும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் பொருட்படுத்தாமல் தச்சர்களுடனும் கொத்து வேலைக்காரர்களுடனும் தங்கினர். அந்த இடம் இதற்கு முன்பு மனித சஞ்சாரமே இல்லாமல் இருந்த இடம். புல்லும் காடாக மண்டிப்போயிருந்தது. பாம்புகள் ஏராளமாக இருந்ததால் வசிப்பதற்கு ஆபத்தான இடம். முதலில் எல்லோரும் கூடாரங்களில் வசித்து வந்தோம். ஒரு வாரத்தில் எங்கள் சாமான்களை எல்லாம் வண்டிகளில் ஏற்றி போனிக்ஸுக்கு கொண்டு வந்துவிட்டோம். அந்த இடம் டர்பனிலிருந்து 14 மைல் தூரத்தில் இருக்கிறது. போனிக்ஸ் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 2.5 மைல் தூரம். இந்தியன் ஒப்பீனியனின் ஓர் இதழை மாத்திரமே வெளியிட மேற்கூறி அச்சகத்தில் அச்சிட வேண்டியிருந்தது. சம்பாதிக்கும் நோக்கத்தோடு இந்தியாவிலிருந்து என்னுடன் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்திருந்த என் உறவினர்களையும் நண்பர்களையும் போனிக்ஸுக்கு இழுத்துவிட இப்பொழுது முயன்றேன். அவர்கள் பல வகையான வியாபாரங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் செல்வம் திரட்ட வந்தவர்கள் ஆகையால் அவர்களை இங்கே வந்துவிட முயற்சித்தது கஷ்டமாக இருந்தது. ஆனால் சிலர் ஒப்புக்கொண்டார்கள். அப்படி ஒப்புக்கொண்டவர்களில் மோகன்லால் காந்தியின் பெயரை மாத்திரம் நான் முக்கியமாக கூறுவேன். மற்றவர்கள் திரும்பவும் வியாபாரம் செய்ய போய்விட்டனர். மோகன்லால் காந்தி மட்டும் வியாபாரத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு என்னோடு வந்து சேர்ந்து கொண்டார். தார்மீகத் துறையில் நான் செய்த சோதனைகளில் என் ஆரம்ப சக ஊழியர்களாக இருந்தவர்கள் சிலர் உண்டு. அவர்களுள் திறமையிலும் தியாகத்திலும் பக்தியிலும் தலைசிறந்து விளங்கியவர் இவரே. கைத்தொழில்களை இவர் தாமே கற்றுக்கொண்டார். அதனால் கைத்தொழிலாளிகளிடையே இவர் வகித்த ஸ்தானம் இணையில்லாதது. இவ்விதம் போனிக்ஸ் குடியிருப்பு 1904 ஆரம்பமாயிற்று. எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்ட போதிலும் இந்தியன் ஒப்பீனியன் அங்கிருந்தே பிரசுரிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், செய்யப்பட்ட மாறுதல்கள், நம்பிக்கைகள், ஏமாற்றங்கள் ஆகியவைகளுக்கு ஒரு தனி அத்தியாயமே அவசியமாகிறது.
2: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: அப்போது காந்தி உத்தரப்பிரதேசத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய உதவியாளர் மகாதேவ் தேசாயும் அவருடன் இருந்தார். ஓடுகிற ரயிலிலும் மகாதேவ் எழுதி கொண்டிருப்பார். அன்றிரவு நெடுநேரம் வரை எழுதிவிட்டு உறங்கச் சென்றார். எனவே காலையில் தாமதமாகத்தான் விழிக்க முடிந்தது. அவர் எழுந்தபோது காந்தி அவரிடம் பிளாஸ்கை நீட்டி, இதோ உங்களுக்காக டீ, குடியுங்கள் என்றார். பக்கத்தில் ரொட்டி வெண்ணெய் இவையும் இருக்கிறது, காலை உணவுக்காக வாங்கி வைக்கப்பட்டுள்ளது. காந்திக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. அவர் மகாதேவ் தேசாய்க்காக முந்தின ரயில் நிலையத்திலேயே அவற்றை வாங்கியிருக்கிறார். தேசாய் எழும்பரை காத்திருந்து கொடுத்திருக்கிறார். தேசாய் கோச்சத்துடன் தலையை குனிந்து கொண்டார். தாம் தாமதமாய் எழுந்து கொள்ள நேர்ந்ததற்கு காரணம் சொல்ல முற்பட்டார். காந்தி, டீயை குடியுங்கள், ஆறிவிடப் போகிறது என்றார் புன்னகையுடன்.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: வணக்க ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNESம் இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லட்சுமி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 7:25. ஊட்டி எஃப்எம் 101.8 இது
3: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
4: என்னமா கீழே சத்தம்
5: பேசிட்டீங்க மாமா?
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

சூப்பரான ஒரு பாடலோட இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அனிருத், ரவிச்சந்தர், அதுக்கப்புறம் சுபாஷினி, ஆசல், இவங்க மூணு பேரும் சேர்ந்து கலக்கி பாடின அந்த பாடல் அந்த அட்டகாசமாக கூலி படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நியூஸோட ரெடியாக காத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ப்ளஸ் டூ தேர்வுகள் வந்து வெளியாகுது அப்படின்ற ஒரு சூப்பரான நியூஸ் வந்து இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக ஆவலாக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 9:30 மணிக்கு வந்து உங்களுடைய தேர்வு முடிவுகள் எல்லாம் வரப்போகுது. அரசு தேர்வு இயக்ககம் இதுக்காக இணையதளத்தெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த இணையதள முகவரிகளை வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. tnresults.nic.in இந்த முகவரியிலும் இன்னும் ரெண்டு முகவரி இருக்குது, dge.tn.gov.in, dge1.tn.nic.in, dge2.tn.nic.in. இந்த முகவரியிலெல்லாம் போய் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் போட்டிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்க ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வெளியாகுது அப்படின்ற ஒரு சூப்பரான தகவலை சொல்லிட்டு அடுத்த பாடலை கேட்குறதுக்கு ஆவலாக காத்துட்ருக்க உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்? மெதராசி படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு. நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல்கிரீஸ்.

0: நேரம் 7:35. குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
1: FM 101.8 இது
2: குட் மார்னிங் நீல் கிரீஸ்.
3: என்னமா கீழே சத்தம்
4: பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நீலகிரி மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டி நடத்தும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று உதகை படகு இல்லத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. பொது மருத்துவம், சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை இலவசமாக செய்யப்படும். மருந்து மற்றும் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.

அடுத்த பாடல். படம் பேர் கேட்டீங்க அப்படின்னா இப்போவே பசி எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு பாடல். என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு அருமையான பாடலை கேட்க போகிறீங்க. ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி FM 101.8 வழங்கிட்டு இருக்கு. குட் மார்னிங். நீல் கிரேஸ்.

0: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி
1: கதை போமா.
0: எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடரின் இரண்டாம் பருவம்

0: மணிமார்பனை சாவகர்களின் வழித்துணையோடு மதுரைக்கு அனுப்பிவிட்டு நீலநாகமரவர் புறவீதி வழியே ஆலமுற்றத்து படைக்கல சாலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். விடிவதற்கு இன்னும் நிறைய நேரம் இருந்தது. பகல் நேரத்தில் இதுபோன்ற பொது வீதிகளில் பலரும் காண நடந்து சென்று பழக்கமில்லை அவருக்கு. அவருடைய வாழ்க்கை முறை தனிப்பட்டதாக இருந்ததால் விலகியும் ஒதுங்கியும் வாழ வேண்டியிருந்தது. அவர் வீரர்களுக்குள் துறவியாகவும் துறவிகளுக்குள் வீரராகவும் விளங்கி வந்தார். எனவே ஒளி பரவி விடிவதற்குள் பொது வீதிகளை கடந்து சென்று ஆலமுற்றத்தை அடைந்துவிட வேண்டும் என்று வேகமாக நடந்து கொண்டிருந்தார் அவர். வானத்தில் விடிவெள்ளி மின்னிக் கொண்டிருந்தது. விடிகாலையின் அமைதியில் தூரத்தே கடற்கரையின் அலை ஓசை ஒடுங்கியும் ஒடுங்காமலும் விட்டுவிட்டு ஒலித்துக் கொண்டிருந்தது. தென்னை ஓலைகளும் வேறு மரங்களின் இலைகளும் வைகரை காற்றில் சலசலவென ஒலி எழுப்பி இலக்கணத்தில் அடங்காததொரு அழகிய மொழியை பேசிக் கொண்டிருந்தன. கொண்டைச் சேவல்கள் வீடுகளின் மாடங்களில் ஏறி விடிவதற்கு முன்பே விடிவு குரல் எழுப்பிக் கொண்டிருந்தன. வாயிற்புறங்களை தெளிப்பதற்காக வந்திருந்த பெண்களின் கைவளையகளும் கால் சிலம்புகளும் இந்த வீதியின் இருளில் கண்ணுக்கு புலப்படாமல் கந்தர்வ பெண்கள் நடனமாடிக்கொண்டிருக்கிறார்களோ என்று நினைப்பதற்கு ஏற்ற விதத்தில் கொஞ்சி கொஞ்சி ஒலித்தன. தம்முடைய வழக்கப்படி ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் ஆலமுற்றத்து கடலருகில் நடந்து கொண்டிருப்பார் நீலநாகமரவர். கடற்கரையில் அலையோசையும் கரையோரத்து தாழப்புதரில் மடல்கள் காற்றில் மோதி அடித்துக் கொள்வதும் தவிர வேறு ஓசைகளை அவர் கேட்டதே இல்லை. இன்றோ நடந்து செல்லும் இடமும் சூழ்நிலையும் ஒலிகளும் வழக்கத்திற்கு மாறான புதுமைகளை அவர் உணரும்படி செய்தன. நீலநாகமரவர் புற வீதியிலிருந்த வீரச்சோழிய வளநாடுடையார் வீட்டு வாயிலுக்கு எதிரே நடந்து சென்றபோது அங்கே ஒலித்துக் கொண்டிருந்த வளை ஒலியும் சிலம்பொலியும் சில கணங்கள் ஒலிக்காமல் நின்றன. தாத்தா என்று மிக இனிய பெண்குரல் ஒன்று அந்த இடத்திலிருந்து கூவி அழைத்தது. அவர் திரும்பி நின்று பார்த்தார். நாள் புலரும் நேரத்தின் வைகரை அழகுகளே ஒன்று சேர்ந்து ஒரு சின்னஞ்சிறு பெண்ணாகி குடம் நிறைய நீருடன் கை நிறைய ஏந்தி கொண்டு நிற்பது போல தூக்கத்தில் சரிந்த குழல் துவள, குழலில் சரிந்த பூவும் துவள பெண்ணுறுத்தி நின்றாள். அரைக்குறை இருளில் முகம் நன்றாக தெரியாமல் யாரம்மா நீ என்று நின்ற இடத்திலேயே வினவினார். அரைக்குறை இருளில் முகம் நன்றாக தெரியாமல் யாரம்மா நீ என்று நின்ற இடத்திலிருந்தே வினவினார் நீலநாகமரவர். நான் தன் தாத்தா வீரச்சோழிய வளநாடுடையாரின் மகள் முல்லை என்று பதில் சொல்லிக் கொண்டு அவருக்கு அருகில் வந்தாள் அந்த பெண். குடத்துள் நீர்த்தரங்கம் குலுங்கி ஓலித்தது. என்ன வேண்டும் உனக்கு? என் தந்தை இன்று காலை உங்களை காண்பதற்காக படைக்கலச்சாலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன காரியமாக பார்க்க வேண்டுமோ? உங்கள் படைக்கலச்சாலையில் இருக்கிறாரே அருட்செல்வ முனிவரின் வளர்ப்பு பிள்ளை, அவரை பற்றி உங்களிடம் ஏதோ பேசுவதற்காக உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்.
1: ஆஹா, நன்றாக பேசலாம். நான் இப்போது ஆலமுற்றத்துக்குத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன். சிறிது நேரம் கழித்து உன் தந்தையை புறப்பட்டு வரச் சொல்லேன் என்றார் நீலநாகமரவர். அவரிடமிருந்து இளங்குமரன் அப்போது எங்கிருக்கிறான் என்ற செய்தியை வரவழைத்து விடலாம் என்றுதான் முல்லை அவரோடு பேச்சு கொடுத்தாள். ஆனால் அவருடைய மறுமொழிகள் அவளுக்கு ஏமாற்றத்தை தான் தந்தன. அவரோ ஒளி பரவுவதற்குள் கேள்வியை சிறிது நெருக்கமாக தொடுத்தால்தான் எதிர்பார்க்கிற பதில் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று எண்ணியவளாய் உங்களை அமர செய்து இந்த வீதி வழியாக அவர் தேரை செலுத்திக் கொண்டு போன போது கூட நான் பார்த்தேன் தாத்தா என்று சிறு குழந்தை பேசுவது போல பண்ணி பண்ணி பேசினாள் அவள். அப்படியும் அவரிடமிருந்து அவள் எதிர்பார்த்த செய்தி வரவில்லை. அதற்குள் வாயிலில் பெண் யாருடனோ பேசுகிற குரல் கேட்டு வளநாடுடையாரே வெளியே வந்துவிட்டார். விடிந்ததும் விடியாததுமாக யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டவாறே வெளியே வந்த தந்தையை எதிர்கொண்டு ஓடிச்சென்று இதோ ஆலமுற்றத்து தாத்தா வந்திருக்கிறாரப்பா என்று உற்சாகமாக கூவினாள் முல்லை. ஆலமுற்றத்து தாத்தா என்று தங்கை கூறிய குரல் கேட்டு கதக்கண்ணனும் உள்ளே இருந்து விரைந்து வந்தான். வராதவர் வந்திருப்பதை கேள்விப்பட்ட ஆர்வம் அவனுக்கு. அதன்பின் நீலநாகமரவரால் இத்தனை பேரையும் மீறி கொண்டு உடனே அங்கிருந்து போக முடியவில்லை. இளங்குமரனை நீங்கள் திருநாங்கூருக்கு அழைத்துக் கொண்டு போயிருப்பதாக கதக்கண்ணன் படைக்கலச்சாலையிலிருந்து தெரிந்து கொண்டு வந்து சொன்னான். இன்று நீங்கள் வரும்போது உங்களோடு அவனையும் திரும்ப அழைத்து வந்து விட்டீர்கள் அல்லவா? நேற்றிலிருந்து இந்த பெண் முல்லைக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த பிள்ளையோடு வம்பு பேச்சு பேசி அவனை சண்டைக்கு இழுப்பது இவளுக்கு விருப்பமான பொழுதுபோக்கு. இப்பொழுது சில நாட்களாக அவன் இந்த பக்கமே வரவில்லை. அதனால் முல்லைக்கு அவனிடம் பெரிய கோபமே மூண்டிருக்கிறது என்று வளநாடுடையார் தம் ஆவல் மேலீட்டால் பேசிக்கொண்டே இருந்தார்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது
1: கதை போமா.
0: எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
4: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

நிலையத்தில் நேரம் 7:49. நேர்களுக்கு மற்றுமோர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். தாமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 151 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. மாணாக்கர்கள் தாங்கள் விருப்பப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஒரு மாணவருக்கு ரூபாய் 48.

0: 4201 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என கல்லூரி கல்வி
1: ஆரோக்கியத்தை சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, வயிறு நல்லா இருந்தா தான் உயிரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான அர்த்தங்கள் நிறைய பேத்துக்கு தெரியாதங்காட்டிக்கு இன்னைக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வயிறு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறக்கும், வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறக்கும் முக்கியமானதா இருக்கிறத சம்பந்தமா உங்களுக்கு நான் இன்னைக்கு தகவல் கொடுக்க போறேன். வயிறு எதனால கெட்டு போகுது, அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க கவனமா கேட்டுட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயிறு எதனாலலாம் கெட்டு போகுதுன்னா, நம்மளோட உணவு பழக்கத்தினால நம்ம கெட்டு போகுது. உணவு பழக்கம் எந்த மாதிரியான உணவு பழக்கம் வந்து எடுத்துக்கிறப்ப வயிறு கெட்டு போகுதுன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, பதப்பட்ட உணவு பகுதின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னு சொல்றேன், பாக்கெட்ல வர ஃபுட்டை எல்லாமே வந்து அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நிறைய வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை அவாய்ட் பண்ண போகும்போது வயிறு பகுதி நம்ம கெட்டு போகாம இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது, வயிறுல ஈஸியா ஜீர்ணமாகாத ஃபுட்டெல்லாம் இருக்கு. நீங்க நிறைய ஃபுட்டெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஜீர்ணமாகாத மாதிரி இருக்கு, பசிக்கிறதே இல்லை, எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிருதுன்னுலாம் நிறைய பேர் சொல்றீங்க. உங்களுக்கு எது சாப்பிட்டா ஜீர்ணமாகாம இருக்கோ அந்த மாதிரி ஃபுட்டை கம்மி பண்ணிக்கோங்க, நிறுத்திக்கோங்க. அது எல்லாமே உங்க வயிறு பகுதியோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். வயிறை வந்து நம்ம கிளீன் பண்ண போகும்போது நம்ம வயிறுக்கு கொடுக்குற நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம வயிறுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க சப்போர்ட்டிவா இருக்கும். வயிறு பகுதியில வந்து நம்ம நல்லா பண்ணணும்னா, வயிறு பகுதியிலிருந்து மோஷன் போற வரைக்கும் நம்ம வயிறு வந்து 24 மீட்டர் குடல், வயிறுலேருந்து அங்க போற வரைக்குமே நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம வயிறு பகுதி நல்லா இருக்கணும்னா நல்ல பாக்டீரியாக்கள் வந்து வயிறு பகுதியில வந்து கோடிக்கணக்கில் நமக்கு இருக்கிறது நல்லது. நம்மளோட உணவு பழக்கம் சரியில்லாத காரணத்தினால அங்க நல்ல பாக்டீரியா எல்லாம் கம்மியாகி கம்மியாகி கம்மியாகி கெட்ட பாக்டீரியா எல்லாம் வயிறு பகுதியில் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த கெட்ட பாக்டீரியா அதிகமாகிறது நீங்க எப்படி பார்க்கலாம்னா, நீங்க வெயிட் அதிகமாயிட்டே இருப்பீங்க, உங்க ஸ்கின் வந்து கெட்டு போயிட்டே இருக்கும், உங்க உடம்புல வந்து ஒவ்வொரு ஹெல்த் ப்ராப்ளமா வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா வயிறு பகுதி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப நான் இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னா, ஃபர்ஸ்ட் வயிறை வந்து கிளீன் பண்ணணும். நேச்சுரல் வேல கிளீன் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதை கத்துக்கிட்டு உங்க ஹெல்த் கண்டிஷன் தகுந்த மாதிரி நீங்க வந்து வயிறை வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டைமோ, 3 மாசத்துக்கு ஒரு டைமோ, 6 மாசத்துக்கு ஒரு டைமோ வயிறை கிளீன் பண்ணீங்கன்னா வயிறு பகுதியிலிருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கிற எல்லா கழிவுகளும் வந்து வெளியேறும். ரெண்டாவது, அந்த மாதிரி கழிவுகள்லாம் வெளியேற்றின பின்னாடி வயிறு பகுதிக்கு நல்ல பாக்டீரியாஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நல்ல பாக்டீரியாஸ் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்தெந்த வகையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா, நம்ம பழைய சாதத்தில் இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில ஒரு வகையான நல்ல பாக்டீரியா இருக்கு. அதை வந்து நல்ல தயிர் எடுத்து, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ற தயிர் எடுத்து அதில் கலந்து அந்த தண்ணி அந்த தயிரை கலந்து தண்ணியை உங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா டெய்லி பேசிஸ்ல காலையில நீங்க அந்த தண்ணியை நீங்க குடிக்கிறது நல்ல பாக்டீரியா உங்க உடம்புக்குள்ள போறக்கும் வயிறு செரிமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கும், அது ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். இது வந்து ஒரு வகையான பாக்டீரியா, அந்த தண்ணியில ஒரு வகையான பாக்டீரியா இருக்கு. ரெண்டாவது, அந்த தயிரில் வந்து ஒரு வகையான பாக்டீரியா இருக்கு. நீங்க சாப்பிட்றோம் இல்லையா, இட்லி தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம், அது மாவு புளிக்கிறதுக்கு வந்து ஒரு வகையான பாக்டீரியா வந்து நமக்கு தேவைப்படுது. அதை நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து வீக்லி 1-2 times எடுக்கிறப்போ அதுலேருந்து ஒரு வகையான பாக்டீரியாஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய வகையான பாக்டீரியாஸ் இருக்கு. மாங்காயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கட் பண்ணி வச்சுட்டு அதில் சில ஏஜென்ட்டை ஆட் பண்ண போகும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும். அந்த தண்ணியிலையும் நல்ல பாக்டீரியா இருக்கும், அந்த மாங்காயிலையும் பாக்டீரியா இருக்கும். அது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸில் டிஃப்ரெண்ட்ஸான பாக்டீரியாஸ் நமக்கு கிடைக்குது. இது சம்பந்தமான நாலேஜ் யூடியூப்ல நிறைய இருக்கு, எப்படி எந்த மாதிரி நேச்சுரல் வேல பாக்டீரியாஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாக்டீரியாஸை நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க, அதை நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்ல காலையில நேரத்தில் எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்க எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ப்ரோபயாட்டிக் நிறைய கிடைக்கிறப்போ உங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரோபயாட்டிக் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுத்தோ, சாப்பிட்ட பின்னாடியும் பாக்டீரியாஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி பாக்டீரியாஸும் நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோ அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கேன்.

இந்த மாதிரி தண்ணி எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னா ஹாட்டாக எடுத்துக்கிறதுக்கான ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கு. அதை நீங்கள் போய் சர்ச் பண்ண போகும்போது அந்த சூடாக இருக்க ப்ரோபயாட்டிக்ஸ் உங்களுக்கு நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துக்க போகிறப்போ சுடு சாப்பாட்டில் தயிரை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் வகையான ப்ரோபயாட்டிக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் ரொம்ப முக்கியம்னா எப்பவுமே ரெகுலர் பேசிஸில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து ஹெல்த் சம்மந்தமாக எதுவுமே கேர் எடுத்துக்கல, ஹெல்த் ரொம்ப கெட்டு போச்சு, எனக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு, ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, ஹெல்த்தில் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர்கிட்ட போனோன்னே ஆன்டி பாக்டீரியல் டேப்லெட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கொடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா உடம்பு கெட்டு போச்சு, நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா டேப்லெட் என்ன பண்ணால் உங்கள் வயிற்றில் இருக்க கெட்ட பாக்டீரியாவையும் வெளியெடுத்துட்டு வந்து நல்ல பாக்டீரியாவும் வெளியெடுத்துட்டு வந்துடும். அப்போ நீங்கள் உடம்பு ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல பாக்டீரியாஸை உள்ள உடனடியாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உடனடியாக உங்கள் ஹெல்த்துலேருந்து நீங்கள் வெளியே வரக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பாக்டீரியாஸை வந்து நல்ல பாக்டீரியாஸை வந்து உள்ளே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பாக்டீரியா வந்து கரெக்டான வழியில் நீங்கள் எடுத்துக்க போகும்போது ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு, நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், உங்கள் வயிறு சுற்றளவு கம்மி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், நிறைய வகையில் வந்து அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து மலக்குடல் சம்மந்தமான நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட இந்த ப்ரோபயாட்டிக் வந்து ரெகுலர் பேசிஸில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா மலக்குடல் சம்மந்தமான ப்ராப்ளம் வந்து வெளியே வரக்கும் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் டைம் எடுத்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ரோபயாட்டிக் சம்மந்தமான நிறைய நாலேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது சப்போர்ட்டிவாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்துகிற ப்ராசஸ்க்குள்ளே போங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுன்னா கிடைச்ச பின்னாடி யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்திலேருந்து இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா குடும்பத்தோட வந்து ஆரோக்கியம் முன்னேற்ற அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அவங்களுக்கும் அந்த தகவல் கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா?

0: குடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபி குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: FM 101.8 இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா கேள சத்தம்
4: பேசிட்டீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் FM 101.8 இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா கேள சத்தம்
4: பேசிட்டீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்
5: நிலையத்தில் நேரம் சரியாக 8:30. குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியில இன்னி கேட்டு என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் ஹிட் சாங்ஸ். உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல்கள் இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியில 8:15 வரைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
3: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

தக்லைஃப் படத்திற்காக கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நியூஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும் டெல்லியிலிருந்து.

காதலுக்கு மரியாதை படத்திற்காக ஒளித்தந்த பாடல் ஹரிஹரன் குரலில் ஒளித்தது. இனி ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் காதல் சுகமானது, இந்த படத்திற்காக சித்ராவின் குரலில்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
1: வானொலி, வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக வானொலியின் ஒவ்வொரு

0: நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலை வழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும் அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாதஸ்வரங்களும் அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும் நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடம் உண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலை பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.
2: நான் ரத்னபௌர்ணா பேசுறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வானொலி பெட்டியில் பாடல்கள் காலையில் நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பாட்டு கேட்கணா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விடமாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் இருக்கிற சின்ன பெட்டி கடைகளில், டீ கடைகளில் இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடுப்படியில் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டில் எங்கள் மாமியார் கண்ட்ரோலில் இருந்துச்சு. என்னடா அது, ஒரு வானொலி பெட்டி இவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில். ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே. அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில் பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடச்சிது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும்.

0: இன்னும் நிறைய கடைகள்ல நிறைய பேர், எங்க ஊர்ல வந்து பாட்டிங்க எல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அத பக்கத்துல வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதாகட்டும் இல்ல செய்திகள் கேட்கறதாகட்டும் அந்த இதெல்லாம் வந்து இப்பயும் எங்க ஊர்ல பார்க்க முடியும். நான் கிராமத்துல இருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பவும் நம்மளால பார்க்க முடியும். எவ்வளவுதான் வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிருச்சு அது இதுன்னு என்னென்னவோ இருந்தா கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில கண்டிப்பா வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பேர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான். இது ஒரு சின்ன கருவி தான், ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. வானொலியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதான்னா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணுன்னா,

0: இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம் பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும், வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு ஆல் இண்டியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இண்டியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வானொலியின் வர்ண ஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8.
1: ஓடி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

இன்னிலிருந்து புத்தம்புது நிகழ்ச்சியா ரெட்ரோ ராகங்கள் நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ரெட்ரோ ராகங்கள் கூட நம்ம வந்து சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல், அதுக்கப்புறம் சாதனை சிற்பிகள், உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சூப்பர் ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பாடல்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க இந்த ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில. ஸ்டேடியூண்டி ஊட்டி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: 19:06 கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கட்டபொம்மன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: கன்னட தேசத்துல ஒரு ரத்தன வியாபாரி இருந்தார். அவர் வேறு நவகோடி நாராயணன். வசதிக்கு குறைவில்லை, பெரிய கோடீஸ்வரர். பணம் தான் அவர்கிட்ட தாராளமா இருந்ததே தவிர மனம் இல்லை. அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டார். தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார். இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல, அதுவும் விட மாட்டார். அவர் சம்சாரம் லட்சுமி அம்மாள். அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்ல. அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவையில்லை அப்படின்னார். இவர் எப்படி கொடுப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வான்ட்டார். அந்த பெரியவர் உடனே கடையை விட்டு புறப்பட்டார். நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார். அங்கே அந்த அம்மா அப்போ தான் துளசி பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார். அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேராக எங்கே போனார் தெரியுமா, நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார். இந்த மூக்குத்தியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மூக்குத்தியை வாங்கி பார்த்தார். என்ன இது, நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தேகப்பட்டார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த மூக்குத்தியை அங்கேருந்து ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். ஐயா பெரியவரே, கொஞ்சம் நேரம் இப்படி உட்காருங்க, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார். நேராக வீட்டுக்கு போனார். லட்சுமி இங்கே வாழ்னார். வந்தாங்க. எங்கே உன் மூக்குத்தின்னு கேட்டார். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், அதுதான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே வச்சுருக்கிற, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னார். அந்த அம்மாவுக்கு பயமாக போட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துளசி அம்மனே நீ தான் துணை அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க. அங்கே பார்த்தா மூக்குத்தி அங்கே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க. நவகோடி நாராயணன் பார்த்தார். உடனே திரும்பி கடைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணும், பெட்டியில் வச்சுருந்த மூக்குத்தையும் காணும். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கொடுத்த மூக்குத்தையும் மறுபடியும் எடுத்து பார்த்தார். அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான். பார்க்கடலில் நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார். எதிரில் நாரதர் நிற்கிறார். அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான். உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாரான். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களையெல்லாம் ஏழை எளியவங்க கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம். அப்படி செய்யக்கூடாதுன்னாராம் அவர். என்னங்க இது, முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் அப்படியே சொல்கிறீங்களேன்னாங்க. முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை, பண்டரிநாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது யாருக்கு கொடுக்கறது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் பின்னாடி புரந்தரதாசராக மாறி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர். அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நம்மால் ஒருத்தர் வந்தார். சார், எங்கள் வீட்டுக்காரம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் திறந்து பார்க்குறப்போ அது காணாமல் போட்டுது சார்னார். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சுன்னு, கடவுளை வேண்டிக்க கிடச்சிரும்னு அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்துட்டுதுன்னார். ஆச்சரியமாக இருக்கு என்ன, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார். எப்படின்னு கேட்டேன். அந்த மூக்குத்தியை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னார். பாருங்கள், அவர் வந்து புரந்தரதாசர், இவர் வந்து மனைவிக்கு நிரந்தரதாசர்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.

0: Sei ball.
1: ஒன்பது மணி 16 நிமிடம். ரெட்ரோ ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் இப்பொழுது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு கிலோவிற்கான காய்கறி பழங்கள் கீரை வகைகளுக்கான விற்பனை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 42 ரூபாய், வெண்டைக்காய் 45 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 42 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 50 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 35 ரூபாய், சின்ன வெங்காயம் 57 ரூபாய், பெரிய வெங்காயம் 27 ரூபாய், பொரியல் தட்டை 30 ரூபாய், முருங்கைக்காய் 34 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 32 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், மேரக்காய் 20 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 30 ரூபாய், டர்னிப் 25 ரூபாய், முட்டைகோஸ் 20 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 170 ரூபாய், இஞ்சி 120 ரூபாய், புஷ் பீன்ஸ் 100 ரூபாய், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய், ஊட்டி அவரை 140 ரூபாய், கலர் கோஸ் 20 ரூபாய், குடைமிளகாய் 50 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரோக்கோலி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.

கருவேப்பிலை 50 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 80 ரூபாய்க்கும் புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 8 ரூபாய், வாழை இலை 60 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 75 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், மக்காச்சோள கதிர் 25 ரூபாய், எலுமிச்சம்பழம் 210 ரூபாய் என்ற விலை நிலவரத்தில் விற்கப்படுகிறது. பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 220 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய்க்கும், வாழைப்பழங்களில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 35 ரூபாய்க்கும், நேந்திரம் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்ச் 150 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய், முலாம்பழம் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று விற்கப்படும் உதகை உழவர் சந்தை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் விற்பனை விலை நிலவரம்.

0: சாதனை சிற்பிகள். பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன், பாதையை உருவாக்குபவன் சாதனை மனிதன். இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில்
1: காலமேக புலவரை பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழ் இலக்கிய உலகில் ஸ்லேடை பாடல்கள் மற்றும் ஆசுக்கவி பாடுவதில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு புலவர் ஆவார். இவரது இயற்பெயர் பரதன். இவருடைய காலம் கிபி 15 நூற்றாண்டு ஆகும். இவரது சிறப்பு பெயர் கவி காலமேக புலவர் ஆகும். இப்பெயர் வருவதற்கு ஒரு சிறப்பு காரணம் உண்டு. கார்மேகம் போல் விரைவாக கவிதை பாடும் திறன் கொண்டதால் இவரை அனைவரும் காலமேக புலவர் என்று போற்றுவர். ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என 4 வகை கவிதைகளை பாடும் வல்லமை பெற்றவர். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, சித்திரமடல், திருவரங்க ஸ்லேடை வெண்பா போன்றவை இவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளாகும். ஸ்லேடை பாடுதல் ஒரு சொல்லோ அல்லது தொடரோ இரு பொருள் படும்படி பாடுவதில் இவர் வல்லவர் என்பது பொருளாகும். வசை பாடுவதிலும் இவருக்கு நிகர் இவரே என புகழப்படுகிறார். வசை பாடுதல் என்பது திட்டி பாடுதல் என்ற பொருள்படும். தென்னாட்டை ஆண்ட சாளுவ மன்னன் திருமலை ராயன் காலத்தில் வாழ்ந்தவர் என்ற குறிப்புகளும் உள்ளன. அதாவது

0: 1453 ஆண்டு முதல் 1468 ஆண்டு வரை வாழ்ந்தவர் என்ற குறிப்புதான் இது. காலமேக புலவரின் பாடல்கள் தமிழ் மொழியின் சுவைக்கும் நகைச்சுவைக்கும் சிறந்த உதாரணமாக கருதப்படுகின்றன. கழியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாங்கடலின் உண்டு, வழியும் பொதிகை வரையினில் கால்கொண்டு, மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும்படிக்கு கவி காலமேகம் புறப்பட்டதே. பிழையான பொருட்களை தள்ளி நல்ல நூல்கள் இருக்கும் கடலில் நீர் பருகி தமிழ்முனி அகத்தியன் இருக்கும் பொதிய மலையில் காலூன்றி மேய்ந்து மொழியும் புலவர் மனதில் இடித்து முழங்கி மின்னலுடன் பொழிவதற்காக புறப்பட்ட காலமேகம் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். இவ்வாறு பாடலினுள் ஒரு பொருளை தெளிவாக விளக்கும்படி பாடுவதில் வல்லவர் இவர். ஒவ்வொரு காலத்திலும் புலவர்கள் பலர் தோன்றி தமிழன்னைக்கு காலத்தால் அழியாத பல காவியங்களை செய்து அணி செய்தனர். அவர்கள் ஆக்கியளித்துள்ள இலக்கியங்கள் உலகை வியக்க வைக்கும் அறிவு களஞ்சியங்களாக திகழ்கின்றன. தமிழன்னைக்கு பெருமை சேர்த்த புலவர் பெருமக்களில் ஒருவர்தான் காலமேக புலவர். நினைத்தவுடன் எதை பற்றியும் கவிதை பாடுவதில் வல்லவர்களே ஆசு கவி என்று அழைக்கப்படுவார்கள். ஆசு கவிகளிலேயே காலமேக புலவர் தன்னிகரற்ற பேராற்றல் படைத்தவராக விளங்கினார். காலமேக புலவர் பாண்டி நாட்டில் 108 திருப்பதிகளுள் ஒன்றான திருமோகூர் என்னும் திருத்தலத்திலே கோயில் பணியாளராக இருந்த அந்தனர் ஒருவருக்கு மகனாக பிறந்தார் என்றும், காலமேகம் என்பது அவரது இயற்பெயரே என்றும் அறிஞர்கள் சிலர் கூறுகின்றனர். ஆனால் வரதன் என்பதே அவரது இயற்பெயர் என்றும் வேறு சில அறிஞர்கள் எடுத்துரைப்பது குறிப்பிடத்தக்க ஆதாரமாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு வரதன் கோயிலில் பணியாற்றி வரும்பொழுது ஒரு நாள் இரவு அவர் பணி செய்த களைப்பின் காரணமாக சோர்வினால் கோவில் மண்டபத்திலேயே அயர்ந்து உறங்கிவிட்டார். அப்பொழுது அக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் அகிலாண்டேஸ்வரி அசதியால் வாய் திறந்து உறங்கும் வரதன் முன் வந்து கல்விக்குரிய பீஜாட் சரத்தை அவரது நாவல் எழுதி, இன்று முதல் உனக்கு காலமேகம் என்று பெயர் விளங்குவதாக என்று அருள் புரிந்து மறைந்தாள். மண்டபத்தில் வரதனாக படுத்திருந்தவர் கனவு கண்டதை போன்று விழித்ததும் காலமேகமாக எழுந்து நின்றார். கடல் மடை திறந்தார்போல் அவர் வாயிலிருந்து கவி வெள்ளம் பாய்ந்தோடி வந்தது. தமக்கு அருள் புரிந்தது தேவி அகிலாண்டேஸ்வரி என்பதை உணர்ந்து களிப்பெய்தி கூத்தாடினார். அன்னையின் அருளை எண்ணி எண்ணி வியந்து வாயார துதித்து திருவானைக்கா உலா என்ற சிற்றிலக்கியங்களை பாடினார். அதன் அருமை பெருமைகளை உணர்ந்த பலரும் கரிய மேகம் மழையை பொழிவதை போன்று கவிமழை பொழிவதால் காலமேகமே என்று வரதனை போற்றி வாழ்த்தினர். அன்றிலிருந்து வரதன் காலமேக புலவரானார். தாம் நினைத்த போதும் பிறர் விரும்பும் போதும் கவி பாடக்கூடிய ஆற்றலை காலமேக புலவர் பெற்றிருந்ததை அறிந்தவர்கள் அவரை ஆசு கவியால் அகில உலகமும் புகழ் வீசும் கவி காலமேகம் என்று புகழ்ந்து போற்றினர். இவ்வாறு தமிழுக்கு அரும்பெரும் தொண்டாற்றிய கவி காலமேக புலவர் ஒரு சாதனை சிற்பிதான்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சாதனை சிற்பிகள்.

0: அருண்மொழி சித்ரா இணைந்து பாடியது பாரதி கண்ணம்மா படத்திற்காக ஒலித்தது. நேரம் 9:43.
1: வேடன் படத்தின் அடுத்த பாடலை பாடியவர்கள் சித்ரா, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

நேர்களே, இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களோடு ஒரு தலைப்பிலையும் பேச போறீங்க. அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாத விடுமுறை நாட்கள். நம்ம வந்து இப்போ எக்ஸாம் லீவ் எல்லாம் முடிஞ்சு அடுத்த ஸ்கூலோடைய லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்போம். இருந்தாலும் இந்த லீவ் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து கண்டினியூ ஆகும் இல்லையா. அந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் இதுவரைக்கும் நிறைய விடுமுறை நாட்களில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் மறக்க முடியாத விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவம் வந்து அந்த விடுமுறை நாட்களையே மறக்கக்கூடியதை தான் மாற்றிருக்கும். அந்த மாதிரி நாட்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். மறக்க முடியாத விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 9342909 9344900 8300019. இந்த எண்கள் கூட 101.8 இந்த நம்பரை ஆட் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 04233 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணுற நேரம் உங்கள் விருப்பம்.

என்னாசை மச்சான் படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 10 மணி. அடுத்த நிகழ்ச்சி NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8.
1: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் பங்கு பெறும் பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி.

0: ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அர்ச்சனாங்க.
0: என்ன பண்றீங்க?
1: ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, எப்படி போயிட்டு இருக்குங்க? ஓகேண்ணா.
1: ஒர்க்லாம் ஓகேங்க, நல்லா போயிட்டு இருக்கு.
0: ஓகே, அதை தவிர வேற ஏதாவது பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா?
1: இப்போதான் யோசிச்சுட்டு இருக்கேங்க, இதுக்கு மேலதான் ஏதாவது பண்ணணும்.
0: எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க ஒர்க்கையும் லைஃபையும்?
1: இல்லைங்க, அந்த டைம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்குள்ள ஒர்க் முடிச்சுட்டு அதை முடிச்சுக்குவேங்க. லைஃப்ல வந்து எப்படின்னா சேம் அதே டைம் தான்.
0: சரி, ஓகே, ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் எங்களுக்காக.
1: ஏதாவது வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை உடனே பயன்படுத்திக்கோங்க. அது வந்து நாளைக்கு நாளைக்குன்ட்டு தள்ளி போடாதீங்க. எதுவும் வாய்ப்பு வந்து ஒரு டைம் தான் வரும், நெக்ஸ்ட் டைம் அதை யோசிக்க கூட நமக்கு டைம் இல்லாமல் போயிடும். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க.
0: ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க.
1: என்னன்னா, நான் ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்கணும்னு நினைச்சேன். அது அந்த டைம்ல நான் ஓகே அப்படின்னு கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டதுதான். இப்போ வந்துட்டு அது என்னால் படிக்க முடியாமே போயிடுச்சு. அதுதாங்க.
0: உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சாங் இருந்தா இந்த ப்ரோக்ராம்ல ப்ளே பண்றோம்.
1: ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி சாங், எனி சாங் என்ன போடுங்க.
0: ஓகேங்க, தேங்க்யூ சோ மச்.
1: ஓகேங்க.

ஆட்ட சீட்ட சீட்ட சீட்ட சீ என்ன டச்சு நீ வைக்கு சீக்கு சீக்க.

0: ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் மேக்டலின் சிசிலியா.
0: என்ன பண்ணுறீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: ஓகே, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பேபி, பாய் பேபி.
0: ஓகே, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு?
1: கல்யாணம் 4 இயர்ஸ் ஆச்சு.
0: கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயத்த ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறீங்க?
1: மிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா சமைச்சு கொடுக்குறது நம்மளுக்கு ஒருத்தவங்க,
0: அதான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? இது நிஜமாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஃபீலிங் தான். ஆனால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சமைச்சிருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்,
1: கரெக்டாக? இல்லை, சமைக்குவேன். அப்பவும் சமைக்குவேன்.
0: அப்பப்போ சமைப்பீங்களா? இப்போ எப்போவுமே சமைக்கிறீங்க, அது ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க இல்லையா? லைஃப்பில் இதெல்லாம் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம்?
1: இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி
0: இருக்கேன். அதுதான் இப்போ உங்களோட ஏம். ஸ்டடி டிப்ஸ் ஏதாவது கொடுங்களா?
1: அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். மக்கப் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட்
0: படிக்கணும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
1: படிக்கணும். அதுதான்.
0: சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ப்ளே பண்றோம்.
1: விஸ்வாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணே.
0: தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ மேம்.

0: ஹலோ அக்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் ரேச்சல்.
0: என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப். சோசியல் சர்வீஸு, இந்த முனிசிபல் ஆஃபீஸு வேலை எங்கேயோ இதெல்லாம் பண்ணுவேன்.
0: ஓ, சோசியல் சர்வீஸும் பண்ணுறீங்க. ஓகே, எந்த மாதிரி விஷயங்கள்? உங்கள் ஏரியாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம்
1: பண்ணுவேன். இப்போ ஏதாவது தெரியாமல் இந்த போஸ்ட்மேனே யாரும் அட்ரஸ்க்கு தெரியாதுனாக்கா இப்போ அவங்களுக்கு காமிக்குவேன். இப்போ இந்த முனிசிபல் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஏதாவது அவங்களது டீட்டெயில் கேட்டாக்கா காலையில் கூட போய் ரெண்டு மூணு எடுத்து கொடுத்துட்டு வந்தேன்.
0: ஓ, சென்சஸ் மாதிரி?
1: சென்சஸ் மாதிரி பண்ணுவேன். அதனால யாருனாலும் என்ன ரேச்சல் கிட்ட வந்தால் எல்லாம் தெரியும் அந்த மாதிரி வந்துடுவாங்க.
0: அப்போ ஏரியாவில் நீங்கள் பிரபலம்
1: அப்படின்ட்டு இல்லை, சரி வரவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தானே. அதுதான் கரண்ட்டு போயிடுச்சுன்னா இல்லை ரெண்டு மூணு நாள் இந்த போஸ்ட்டில் போயிடுச்சுன்னா கூட என்கிட்ட நம்பரு வாங்கி சொல்லுவேன். அந்த மாதிரி ஏதாவது கேட்டாக்கா நான் ஹெல்ப் பண்ணுவேன்.
0: அதாவது எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? இபி நம்பரு எல்லாமே? சரி, ஓகே. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
1: எனக்கு மூணு குழந்தைங்க.
0: என்ன பண்ணுறாங்க?
1: பெரியவ வேலைக்கு போகிறா, கோர்ட்டில் வேலைக்கு போகிறா. சின்னவங்க ரெண்டு பேர் ட்வின்ஸு, 12th படிக்கிறாங்க.
0: 12th படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க எப்படி படிக்கிறாங்க நீங்கள் ஏதாவது சொல்லித்தரீங்க?
1: நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் டியூஷன் வைக்கணும்னு இல்லை, அவங்களே படிச்சுக்கிறாங்க. 3 மணிக்கு எழுந்து படிக்கிறாங்க, நைட்லேயும் படிச்சுக்கிறாங்க, எந்த தொந்தரும்.
0: சரி, ஓகே. மூணு குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. மூணு பேரில் யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, யார் அமைதியாக இருப்பாங்க?
1: சின்னது ட்வின்ஸுங்க ரெண்டு கொஞ்சம் பரவாயில்ல, பெருசு கொஞ்சம் இது செல்லம். அதுக்கு கேட்டது உடனே கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா கூட அவங்களுக்கு அந்த மனசு இருக்கு,
0: அவங்க தான் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டமும் பண்ணுவாங்க.
1: சேஃப்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கல வேண்டாம்னா கூட, மா பாவம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருமா, இதப்பா அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்றவா. பிள்ளைங்களுக்கு கேட்டது என்னை விட அவ செய்வா.
0: தங்கச்சி தம்பிக்கு என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க?
1: நான் தைக்குவேன்.
0: டெய்லரிங் தெரியுமா?
1: டெய்லரிங் தெரியும். இந்த குழந்தைங்க சுடிதாரு அந்த மாதிரிலாம் தைக்குவேன்.
0: உங்க டைம் பாஸிங்க்கு வீட்டு வேலை முடிச்சுட்டு அதுல
1: டைலரிங்கும் பண்ணுவேன்.
0: சரி, ஓகேங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்காக ஒரு சாங் பிளே பண்ணிடுறோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என்னோட பேர் சந்தியா.
0: என்ன பண்றீங்கப்பா?
1: ஆனா ஒர்க் போயிட்டு இருக்கேன், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கீங்களா? சரி, ஓகே. சொல்லுங்க, அப்ப ரொம்ப ஹீட் ஆயிடும் இல்லையா? ஆல்ரெடி சம்மர் டைம், இன்னும் கம்ப்யூட்டர் ஜாப் அப்படின் போது இன்னும் கொஞ்சம் ஹீட். மகளிர் மட்டும் ப்ரோக்ராம்ல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது சம்மர் டிப்ஸ் கொடுங்களேன்.
1: கண்டிப்பாங்க. இந்த சம்மருக்கு வந்து நம்ம நிறைய வாட்டர்ஸ் நிறைய குடிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்றத டாக்டர்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு சொல்றதுதான், தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஹேல் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹீட்டு கம்மியாகும். நம்ம நார்மல் வாட்டர் கன்சியூம் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்பெசிஃபைடா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அது வந்து கூலிங் நல்லா கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, மண்டே பாத்தீங்கன்னா தண்ணி, பாதாம் பிசின் எல்லாத்துக்குமே தெரியும், பாதாம் பிசின் வாங்கி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அதை எடுத்து குடிக்கலாம். அதுவே டியூஸ்டேக்கு வந்து நீங்க சப்ஜா சீட்ஸ் குடிக்கலாம். தேர்ஸ்டே வெனஸ்டேக்கு வந்து நீங்க வெந்தயம் போட்டு கூட குடிக்கலாம். அப்படி நீங்களே உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு தண்ணியை வந்து நீங்க குடிக்கிறப்போ, இந்த சம்மர் டைமுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம ஃப்ரூட்ஸ் நிறைய இன்ஹேல் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸ், இப்போ இந்த கேரட், பீட்ரூட், அதை

0: இத்துடன் இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் இதே போன்று இன்னும் பல பெண்களை சந்தித்து பேசலாம் அடுத்த நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே பிரியா சதீஷ்.
1: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி
0: எம் பிரியா சதீஷ்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அசாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12 தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர், சேலம், கோவை அணிகள் முதல் 3 இடங்களை பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: 2030 காமன்வெல்த் போட்டியை நடத்தும் நாடு எது? சரியான பதில் இந்தியா. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், தாராபுரம் அருணா, தேனி மாவட்டம்

0: வட்டம் சுதாகர், கரூர் யோகலக்ஷ்மி, மேட்டுப்பாளையம் கார்த்திகா, கிணத்துக்கடவு மோகனா, திண்டுக்கல் மனோகரன். அடுத்த கேள்வி, தேர்தலில் வாக்களித்ததை குறிக்க இடது கை ஆள்காட்டி விரலில் வைக்கப்படும் மை எந்த வேதிப்பொருளால் தயாரிக்கப்படுகிறது? சரியான பதில் சில்வர் நைட்ரேட். சரியான பதிலளித்த நேயர்கள் சென்னை கோகுல், கிருஷ்ணாபுரம் ஆதிஷ், உடுமலை அரசி, ஆழியார் யுவராஜ், வெள்ளலூர் மாசிலாமணி, மசினங்குடி பிரியா, திருவண்ணாமலை மாவட்டம் மகேஸ்வரி. அடுத்த கேள்வி, செஸ் வீராங்கனை வைஷாலி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரியான பதில் தமிழ்நாடு. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை மணிநகரம் எஸ் மித்ரன், தேனி மாவட்டம் பண்ணையபுரம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி, கொல்லிமலை பிரியா, துடியலூர் தாரணி, எடக்காடு சுதா, தாம்பட்டி மணி, உதகை மீனாட்சி, பாத்திமா நகர் வினோத். அடுத்த கேள்வி, இந்தியாவில் வாக்களித்ததை உறுதி செய்வதற்காக இடது கை ஆள்காட்டி விரலில் வைக்கும் மை எந்த ஆண்டு மக்களவை தேர்தலின் போது முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான பதில் 1962 ஆண்டு. சரியான பதிலளித்த நேயர்கள் வெள்ளிப்பாளையம் பார்வதி, திருச்சி வெங்கடேசன், சத்தியமங்கலம் ரகுபதி, நடுவட்டம் ரேகா, தாசனூர் கபிலன், ஹெல்கில் குணவதி, சங்ககிரி ராதிகா. அடுத்த கேள்வி, புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைக்கு எப்பொழுது வந்தது? சரியான பதில் 2026 ஆண்டு ஏப்ரல் 1 தேதி. சரியான பதிலளித்த நேயர்கள் திண்டுக்கல் மலர்விழி, நடுவட்டம் சுஜா, பழனி சாமிநாதன், சேலம் ராதிகா, கோத்தகிரி நந்தகுமார், திருச்சி வெங்கடேஷ். அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், அறந்தாங்கி ஐயப்பன், தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேள்வி, 2025 ஆண்டில் உலக அளவில் இராணுவத்திற்காக அதிக நிதி செலவிட்ட நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, 2025 ஆண்டில் உலக அளவில் இராணுவத்திற்காக அதிக நிதி செலவிட்ட நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

நிலையத்தில் நேரம் 11:08. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நீங்கள் கேட்டவை வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். இந்த நேயர் விருப்பத்தில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம், தொலைபேசி வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அது மட்டும்

0: இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு டாபிக் நாங்கள் கொடுப்போம். அந்த டாபிக் வந்து நீங்கள் அந்த தலைப்பின் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறக்க முடியாத விடுமுறை நாட்கள். அதாவது நம்ம எத்தனையோ விடுமுறைகளை வந்து நல்ல விதமாகவும் செலவு பண்ணியிருப்போம், வீணாக்கியும் இருப்போம். அந்த மாதிரி ஒரு சில விடுமுறை நாட்களில் வந்து நம்ம மனசுக்குள்ளேருந்து அகலவே அகலாது. அந்த மாதிரி விடுமுறை நாட்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மறக்க முடியாத விடுமுறை நாட்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்களுடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிற முதல் நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். தொலைபேசியில் இணைஞ்சிருக்கிற முதல் நேயர், வணக்கம் சார். ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது?
1: ஹலோ ஹலோ,
0: நான் பேசுறது கேக்குதா?
1: ஹலோ,
0: நான் பேசுறது கேக்குதா?
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்
0: மேடம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா?
1: கேக்குதா உங்களுக்கு?
0: ஆ, கேக்குது கேக்குது.
1: ஹலோ.
0: ஆ, கேக்குது, நீங்க பேசுங்க.
1: கேக்குது மேடம்.
0: உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: ஓகே ஓகே.
1: பாடல் எங்க ஊர் பாட்டுக்காரன் மதுரை மறிக்கொழுந்து வாசம்.
0: ஓகே, கண்டிப்பா மதுரை மறிக்கொழுந்து வாசத்தை கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு டாபிக் வச்சிருக்கோம்.
1: நல்லா கேக்குது.
0: உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க
1: மேடம். மறக்க முடியாத விடுமுறை நாட்கள் பாத்தீங்கன்னா, பள்ளி நாட்கள்ல எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம். பள்ளி நாட்கள்ல பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல தாத்தா பாட்டி வீட்டு கடலூர் போயிருவோம். அங்க போய் அந்த ஒரு மாசம் என்ஜாய் பண்றது மறக்க முடியாத நாட்கள். அந்த பள்ளி நாட்கள் இப்பவும் நினைவு இருக்கு. நீங்க இந்த தலைப்பு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஓகே, அந்த பள்ளி நாட்கள்ல போய் என்ன பண்ணுவீங்க? அந்த விடுமுறை நாட்கள் ஏன் மறக்க முடியாததா ஆச்சு, அத சொல்லுங்க. ஓகே, அவருடைய ரேடியோ வால்யூம் வந்து கடைசி வரைக்கும் அவர் கம்மி பண்ணவே இல்லை. நான் பேசுறது எனக்கே கேக்குது. ஓகே, நேர்களே, நீங்களே வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, 9342409 9344909 8300 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற எண்ணையும் இணைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த எண்ணையும் இணைச்சிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலோடு நாங்கள் கொடுக்குற தலைப்பிலையும் நீங்கள் பேசணும். இன்றைக்கி நம்ம தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாத விடுமுறை நாட்கள். இது குறிச்சின உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய ஷேர் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க. டவர் இருக்க இடத்துல நின்று பேசுங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறனால ஒரு சில நேயர்கள் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைன் கிடச்சதும் வந்துட்டு உங்களுடைய நாங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறோம். சத்யநாராயணன் அவர்கள் வந்து விடுமுறை நாட்களை பற்றியும் சொன்னாங்க, அவருடைய விருப்ப பாடலையும் சொன்னாங்க. அவர் கேட்ட அந்த பாடல் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமைகிட்டு. தொடர்ந்து நேயர்கள் பேசலாம். 9342909 9349 8300 0019 இந்த எண்களோட 101.8 இந்த எண்ணை இணைச்சிக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த எண்ணையும் இணைச்சு எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் விருப்ப பாடலும் வரும், நாங்கள் கேட்குற டாப்பிக்லையும் நீங்கள் பேசலாம்.

பதினோரு மணி 17 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ.

0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் ரெடியாக காத்துட்டு இருக்கீங்க பேசுறதுக்காக. உங்களுடைய வாய்ஸ் நல்லா எங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசலாம். வணக்கம். ஹலோ, அடுத்த நீங்கள் கூட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: மேடம், ரேடியோல தான் கேக்குது, போன்ல கேக்கல.
0: போன்ல கேக்கலையா? எங்களுக்கு நீங்க பேசுறது தெளிவா கேக்குதுங்களே.
1: போன்ல எதுவுமே கேக்கல மேடம், ரேடியோல தான் கேக்குது.
0: அப்படியா, சரி. இப்ப நான் பேசுறது கேக்குதா?
1: அது ரேடியோல தான் கேக்குது மேடம், போன்ல கேக்கல.
0: போன்ல கேக்கலையா? சரி, பேசலாமா?
1: ஆ, பேசலாம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, அதுக்கு அப்புறம் நம்ம தலைப்பின் கீழ பேசலாம்.
1: பாடல் வந்து பட்டத்து யானை படத்துல இருந்து என்ன ஒரு என்ன ஒரு அழகிய ராணிங்கிற பாடல்.
0: ஓகே, அந்த படத்துலேருந்து பாடலை கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. மறக்க முடியாத விடுமுறை நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்கள் லைஃப்பில்?
1: விடுமுறை நாள்னா, நான் இப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து திருப்பூரில் எங்கள் பெரியம்மா ஊருக்கு போனது மறக்க முடியாத இது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 3-4 பக்கத்தில், எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்தில் 4-5 ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களோட விளையாண்டது இன்னுமே மறக்க முடியாது.
0: மறக்க முடியல. ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்காக. உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் சூப்பரான நீங்கள் கேட்ட அந்த பாடல் பட்டத்து யானை படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமையிட்டு நேயர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்கள். 9-3-4-4 மணிக்கும், 9-3-4-2-9-0, 9-3-4-4-9-0, 8-3-0-0-1-9 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை இணைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 0-4-2-3 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2-9-6-6-7-8-1 இந்த எண்ணையும் இணைச்சு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்களா, உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்கலாம், நாங்கள் கேட்குற தலைப்புக்கு கீழே நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். பட்டத்து யானை படத்துலேருந்து அருமையான பாடல்.

0: இருக்கு இருக்கு பயப்படு.
1: பதினோரு மணி 11:25 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்து நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
2: ஊட்டில இருந்து ராஜா பேசுறேன்.
1: யார் பேசுறீங்க?
2: ராஜா.
1: எப்படி பேரெல்லாம் சுருக்கிட்டீங்க? ஒரு மாசம் கேப் தானே விட்டோம், அதுக்குள்ள பேரெல்லாம் சுருக்கியாச்சா? ஓகே, எப்படி இருக்கீங்க? விருப்ப பாடல முதல் தெரிவிச்சிருங்க. குண்டு குண்டு குண்டு பெண்ணு. எந்த குண்டு பெண்ணு பக்கத்துல உட்காந்துருக்குன்னு தெரியல. ஓகே, உத வாங்கறதுக்கு ரெடியா இருங்க. சரி, நம்ம தலைப்பின் கீழே வருவோம். மறக்க முடியாத விடுமுறை நாட்கள், அத பத்தி உங்களுடைய அனுபவம்.
2: நன்றி
1: ராஜ்குமார் கால் பண்ணதுக்காக. உங்களுக்காகவும் நேர்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமைகிட்டு. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பேசலாம், பாட்டு கேட்கலாம், தலைப்பின் கீழையும் பேசி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை.

0: ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிக பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: பதினோரு மணி 11:40 ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி எல்லாம் அருமையா இருக்கு.
1: நன்றி.
2: நான் நிறைய நிகழ்ச்சிகள் மெசேஜ்ல கலந்துருக்கேன், இன்னைக்கு லைவ்ல பேசுறேன்.
1: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பேசுறீங்க, ஓகே. சரி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேணும் முதல் சொல்லிடுங்க.
2: காக்கு காக்க திரைப்படத்துல இருந்து உயிரின் உயிரே.
1: உயிரின் உயிரே, ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டாபிக் ஒண்ணு வச்சிருக்கோம், மறக்க முடியாத விடுமுறை நாட்களை பத்தி நீங்க பேசலாம்.
2: விடுமுறை நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, கோடை விடுமுறையில வந்து நாங்க ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தோம். அதுக்கு போய் கடல்ல குளிச்சு இதெல்லாம் பண்ணி அது வந்து என்னால இன்னும் மறக்க முடியாது. கடல்ல குளிச்சது, சாமி கும்பிட்டு கியூல நின்று சாமி கும்பிட்டது.
1: ஃபேமிலியோட போனீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களா?
2: ஃபேமிலியோட.
1: ஃபேமிலியோட, ஓகே. அந்த அனுபவத்தை உங்களால மறக்க முடியலன்னு சொல்லிட்டீங்க.
2: ஆமா,
1: ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்காக ஐயப்பன்.
2: நன்றி.
1: ஐயப்பனுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, காக்க காக்க படத்துல இருந்து. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 9392 9390 8300 0019 இந்த எண்களுக்கு பின்னாடி 101.8 அப்படின்ற எண்ணை நினைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த எண்ணையும் சேர்த்து நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில்

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: நேர்களே, இன்று உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினம். செஞ்சிலுவை சங்கத்தின் நிறுவனர் ஜீன் ஹென்றி டுனான்ட் அவர்களின் பிறந்த நாளை போற்றும் வகையில் 1948 முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே 8 இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. போர், இயற்கை சீற்றங்கள் மற்றும் அவசர காலங்களில் ஜாதி மத இன பாகுபாடின்றி மனிதாபிமான அடிப்படையில் உதவும் தன்னார்வலர்களின் சேவையை அங்கீகரிப்பதே இந்த நாளின் நோக்கம். உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான செஞ்சிலுவை சங்க தொண்டர்கள் ஆபத்தில் இருப்பவர்களுக்கு முதல் ஆளாக நின்று உயிர் காக்கும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். மனிதாபிமானமே முதன்மையானது என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் இரத்த தானம் மற்றும் முதலுதவி விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. நாமும் இந்த மனிதாபிமான சங்கிலியில் இணைந்து பிறர் துயர் துடைக்கும் தன்னார்வ தொண்டின் மேன்மையை போற்றி பாதுகாப்போம்.
3: பதினோரு மணி 41 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் கணக்கம்பாளையம் பொன்னாநகரில் கேஆர் கந்தசாமி.
3: கந்தசாமி, எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு.
4: ரொம்ப சந்தோஷம் மேடம். உண்மையிலேயே அப்படியே என்னடா பண்றது, ஆகி போச்சு,
3: போர் அடிச்சு போச்சா?
4: கண்டிப்பா மேடம்.
3: ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு?
4: எனக்கு வந்து இந்த தாமராச படத்துல இருந்து மேடம் பாதினியெல்லாம் இன்று பௌர்ணமி ஆச்சு அப்படிங்கிற பாட்டு.
3: கண்டிப்பா அந்த பாடல் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் வச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசிடலாம். மறக்க முடியாத விடுமுறை நாட்கள், அதை பத்தி
4: விடுமுறை நாட்கள்ல மேடம் நாங்க ஊட்டி போயிருந்தோம் மேடம். ஒரு பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு, ஒரு 10 பெரியவங்க 5 போயிருந்தோம் மேடம். அங்க போய் எப்படி அந்த கார்டன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்க, பாட்டு போட்டி வைக்கலாம், எப்பவுமே பாட்டு போட்டியா தானே, வேற வேஷம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி, ஏதாவது ஒரு பழகி இதுல இருந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ராமாயணத்துல வரக்கூடிய வாலி சித்திரனுடைய வதத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எதிர்த்து கேட்கும். நாங்க சரி சொல்லி போட்டு, ஐயோ அந்த அளவுக்கு தெரியாது தெரியாதாம அப்படின்னா, ஒருத்தர் வந்து இல்ல எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய ஒரு சொன்னாரு. அதாவது வாலியும் சுகிரனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவருக்கு வந்து ஒருத்தருக்கு மாலை போட்டோம்னா தெரியாதுல்ல, அதனால யாரு முதல்ல சட கட்டுறாங்க அப்படிங்கறத வந்து அந்த வதத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ, ஒருத்தர் வாலிக்கு வந்து அவரு எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு வந்து பாதி பலம் அவருக்கு வாலிக்கு போயிரும், அவருக்கிட்ட அதனால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லும். அப்போ இது ராமன் வந்து மறைஞ்சிருந்து அம்ப போட்டு இறந்த கொண்டர்றாரு அவர் அப்படின்னு சொல்றப்போ அந்த பொண்ணு தெளிவா கேக்குது, அவர் வந்து எதுக்கு நிக்கிறவங்களுடைய பாதி போல அவருக்கு போயிருந்தா அப்ப வந்து அது எப்படி நியாயமாகு, அவர் மறைஞ்சிருந்து கொண்டது மட்டும்தான் நீங்க வந்து கரெக்ட்னு சொல்றீங்க, அவரு இந்த மாதிரி பாதி பலத்தை வாங்க அளவுக்கு வரம் வாங்கி வச்சிருக்கது அது சரியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது மேடம்.
3: அது வந்து மறக்க முடியாம இன்னும் மனசுல வச்சிருக்கீங்க. உங்களுக்காகவும் நேயர்கள் எல்லாருக்காகவும் சூப்பரான அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமயிட்டு நேயர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கான் பண்ணுவாங்க. 12 மணி வரைக்கும் உங்களுக்கான டைம் காத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம் காமராசு படத்துல இருந்து அந்த பாடல்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நூற்றாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டு

0: பாபு எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோங்க. என்ன பாடல் வேணும் சொல்லிடுங்க.
1: தனிக்காட்டு ராஜா படத்துல இருந்து சந்தன காட்சிகள்.
0: ஓகே, சந்தன காற்றை பாட்டு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டாபிக் வச்சு பேசிட்டு இருக்கோம், மறக்க முடியாத விடுமுறை நாட்கள். அத பத்தி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க.
1: அதாவது இந்த கொடைக்காலனாலே மறக்க முடியாத விடுமுறை தான். முன்னாடி மூணாறு இந்த வாகமன் போயிருந்தோம், அதான் எங்களுடைய மறக்க முடியாத. அதாவது இயற்கையின் வரப்பிரசாதங்களால அந்த வாகமன் ஒரு ஏரியா கேரளாவில் இருக்கு, அது வந்து இயற்கையோட வரப்பிரசாதம் இருக்கும். அது போயிட்டு வந்தவங்களுக்கு அதோட அனுபவம் தெரியும், தெரியாதவங்க கூகுள்ல பாருங்க. அது நல்ல ஒரு இயற்கையோட வரப்பிரசாதம், மறக்க முடியாத ஒரு விடுமுறை அனுபவம்.
0: ஃபேமிலியோட போனீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களா?
1: இல்ல மேடம், நாலு ஃபேமிலி சேர்ந்து போலாம்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் கால் பண்ணி பேசின எல்லா நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமா நன்றியை கூறிட்டு விடைபெறுறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, சந்தன காற்று அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பாட்டு, தனிக்காட்டு ராஜா படத்துல இருந்து. ஸ்டே டியூன்ட் நேயர்களே.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேரம் 12 நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. அறிவிப்பினை கேட்கும் முன்

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்களே,
2: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் 1:55 திரைகானம் 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள் 2:30 இலக்கிய இன்பம் தமிழ் உரை புத்தக விமர்சனம் ஆகியன இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல் பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பாடல்களிலிருந்து தொகுப்பு நிகழ்ச்சி. இன்று மாலை 4 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார். 5:02 உலக செஞ்சிலுவை தினம் குறித்து நீலகிரி மாவட்ட செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் மோரிஸ் சாந்தா குருஷ் அவர்களுடன் நேர்முகம். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள்.

40:40 பெட்டதகமலு படுகமொழி பாடல்கள். 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை 342 பகுதி. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். பீன்ஸ் சாகுபடி குறித்து சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இன்று 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 திரைகானம். 9:30 அரங்கிசை. நாகை ஆர் முரளிதரன், டாக்டர் டி பத்ரி நாராயணன் ஆகியோரின் வயலினிசை. ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர் ராஜகோபாலன் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12:10.
1: ஸ்நேகிதியே
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

சிநேகிதியே மகளிர் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதுல உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு பெறலாம். அது மட்டும் இல்ல, பெண்கள் நாளே அழகு, அது இன்னும் அழகுபடுத்திக்க அவங்க செய்யற அலங்காரம். அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருப்போம். அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதற்கு சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ். குடும்பத்தை ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரியான டிப்ஸ் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லி பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி இது.

இப்போ ஃபஸ்ட்டு ஸ்நேகிதி லைனில் வந்துட்டாங்க. ஹலோ, ஹாய்.

ஃபர்ஸ்ட் ஸ்நேகிதி ஒருத்தர் லைனில் இருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரில, அவங்களுக்கு லைன் சரியாக கிடைக்கல. ஓகே, நம்ம ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாட்டை ப்ளே பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். கே

0: இப்போ ஸ்நேகிதி லைன்ல வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ, வணக்கம்
1: மேடம். நாங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறோம்.
0: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய பேர்.
1: என் பேர் நவீனா.
0: ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இந்த நிகழ்ச்சியில வந்து முதல் நேரா நீங்க தான். உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மகிழ்ச்சி, வெளிப்படுத்துங்களேன்.
1: எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: அப்படியா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா, வீட்லயே தர்க்கீங்களா, வேற எங்கேயும் போறது இல்லையா?
1: இல்லைங்க மேடம், வீட்லயே தான் இருக்கிறேன். நீங்க நல்லா இந்த ப்ரோக்ராம்லாம் நல்லா போகுதுங்க மேடம். உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு.
0: அப்படிங்களா? சார், தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் இது.
1: எனக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ல இருந்து வெண்ணிலவே வெண்ணில அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, கட்டாயம் அந்த பாடல கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணுமே.
1: டிப்ஸ்ங்களாங்க மேடம்?
0: ஆமா, இது அழகுல சொன்னாலும் சரி, சமையல சொன்னாலும் சரி, இல்ல வேற ஏதாவது டிப்ஸ் ஏதாவது நீங்க சொல்றதாலும் ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டிப்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
1: சொல்றேங்க மேடம். டிட்டேன்னு கேட்கவும் எனக்கு வர மாட்டேங்குதுங்க மேடம்.
0: அப்படிங்களா? நல்ல நிதானமாக யோசிங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் பயப்படவும் வேண்டாம், அவசரமும் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் நேயர் அப்படின்றக்காக நீங்கள் இந்த மாதிரி பயந்து மறந்துருப்பீங்க இல்லையா?
1: ஆமாங்க.
0: அப்படியெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம், நீங்கள் நிதானமாக நல்லா சொல்லலாம். ஓகேவா?
1: சரிங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க
1: மேடம். பேஸ்ட்க்கு வந்துட்டு மஞ்சளும் தயிரும் போட்டு கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிட்டு வித வித தண்ணியில கழுவுனா போதுங்க மேடம். கொஞ்சம் ஸ்கின் நல்லா இருக்கும்.
0: அப்படிங்களா? நீங்க அந்த மாதிரி கழுவிருக்கீங்களா?
1: நான் பண்ணிருக்கேன் மேடம்.
0: உங்க ஸ்கின் தான் நல்லா இருக்கு.
1: அதுதான் பண்ணுவேன்.
0: அப்படிங்களா? சரி சரி, ஓகே, ரொம்ப நல்ல டிப்ஸ் சொன்னீங்க. நாங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறோம். ஓகேங்க, நன்றி. உங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்கு, நீங்க கேட்கலாம்.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க.
1: ஓகேங்க மேடம்.

0: 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே மகளிர் மற்றும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்னொரு சிநேகிதி லைன்ல இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: நான் புதுமந்தில இருந்து பேசுறேங்க மேடம்.
0: புதுமந்தில இருந்து யார் பேசுறீங்க, உங்களுடைய பேர் என்ன?
1: ஜரீனா.
0: ஓகேங்க, சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிஞ்ச அழகு குறிப்போ சமையல் குறிப்போ இல்ல ஏதோ ஒரு குறிப்போ நீங்க சொல்லலாம். ஓகேங்களா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுன்னு சொல்லிருங்க ஃபர்ஸ்ட்.
1: ஒரு வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் உப்பு வச்சு நல்லா மின்னுட்டு மின்னும் பச்சை தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிக்கணும்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பர்.
1: நேரத்தில் நல்லா ஆயிடும்.
0: ரொம்ப சூப்பரான டிப்ஸ் சொல்லிருக்கீங்க. இப்போ வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இப்படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவசர மருந்து ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மருந்தை செஞ்சு பார்த்துருக்கீங்களா?
1: நான் எங்கள் சித்தி எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க.
0: ஓ, பரம்பரையாக அம்மா பாட்டி சொல்லி கொடுத்தது.
1: ஆமாங்க, நான்
0: பாட்டி வைத்தியம்னு சொல்லலாம் இல்லைங்களா?
1: அப்போ அந்த கடையில் வருவாங்கல்லாம் வயிறு வலி கேஸ் அப்படின்னா நான் உடனே அதை வச்சு கொடுப்பேன்.
0: அப்படிங்களா?
1: அவங்க குடிச்சிட்டு போவாங்க, நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க.
0: அப்படிங்களா?
1: அதனால எனக்கு ஒரு திருப்தி.
0: நல்லா. அப்போ அம்மா நீங்க மட்டும் சாப்பிட்டது இல்லாம மத்தவங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்க.
1: இதுல ஒண்ணும் இதே இல்லைங்களே ப்ராப்ளம். வெள்ளை வெங்காயம்.
0: ஆமா ஆமாங்க, ரொம்ப சூப்பருங்க.
1: அது நல்லா ஆயிடுது. நம்ம எப்பொழுது சாப்பிட்டதும் ஒரு டைம் இது சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பரா இருக்கும், நல்ல வயிறு க்ளோஸா இருக்கும்.
0: அப்படிங்களா? ரொம்பவே சூப்பருங்க, ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில வாங்க.
1: சரிங்க மேடம், வணக்கம்.
0: வணக்கம், நன்றிங்க, தேங்க்யூங்க. ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் சொன்னாங்க இல்லையா. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய பேர் கேஸ்ட்ரிக்னால தான் நம்ம ப்ராப்ளம்னால அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மருந்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெத்தலையில் வந்து ஒரு உப்பு, ஒரு பல்லு வெள்ளை வெங்காயம் வச்சு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க, பச்சை தண்ணி. இந்த மாதிரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம். அவங்களோட விருப்பமான ஜென்டில்மேன் படத்துலேருந்து கேங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: உங்கள் ஒட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்னொரு நேர் கூட லைன்ல வந்தாச்சு, அந்த ஸ்நேகிதி யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ ஸ்நேகிதி.
1: ஹலோ கேக்குது.
0: ஹலோ கேக்குது, சொல்லுங்க.

0: நான் ஸ்ரேயா பேசுறேன்.
1: ஸ்ரேயா பேசுறீங்க, சொல்லுங்க. வணக்கம்.
0: நான் வந்து ஊட்டிலேருந்து, ஓல்ட் ஊட்டிலேருந்து பேசுறேன்.
1: ஓல்ட் ஊட்டிலேருந்து பேசுறீங்களா?
0: ஆமாம்.
1: நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்களா, இல்லை வீட்டில் தான் இருக்கீங்களா?
0: நான் வீட்டில் தான் இருக்கேன்.
1: ஹவுஸ் ஒய்ஃப். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அன்மேரிடு.
0: நான் காலேஜ் போக போகிறேன்.
1: ஓஹோஹோ, காலேஜ் போக போகிறீங்களா இப்போ தான்? ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல விருப்பம் இருக்கா?
0: கொத்தமல்லி இருக்கும், அது சும்மா அரைச்சு வாயில போட்டா டிப்ஸ் வந்து ஹைட்ரேட்டாவே இருக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: ஓகே, ரொம்ப சூப்பர். உங்களுக்கு விருப்பமான பாடல் எது?
0: பிரியமான தோழி பெண்ணே நீ பெண்ணா, அந்த பாட்டு.
1: ஓகே, கட்டாயமா உங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணணும். சரியா? இப்போ தான் டுவெல்த் முடிச்சிருக்கீங்களா இல்லை காலேஜ் படிச்சிருக்கீங்களா? காலேஜ் படிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, நல்லா தைரியமாக நல்லா படிக்கணும். சரியா?
0: சரி.
1: ஓகே, உங்கள் டிப்ஸ்க்கு ரொம்ப நன்றி.
0: ஓகே, தேங்க்ஸ்.
1: ஓகே.
0: ம்

நீங்க கேட்ட இந்த பாடலோட சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் நிறைய பெறுது. இவ்வளோ நேரமாக நிறையா சிநேகிதிங்கெல்லாம் லைனில் வந்து அழகழகான டிப்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி லேடிஸ், அதனால டெய்லியுமே 12:40 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச அழகான டிப்ஸை கூட இதே மாதிரி எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். இதோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தாவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தாவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகாவும் தாவேக்காவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களைவிட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி

0: பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18-40 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கி செல்ல இந்தியா ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழல்

0: நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நினைத்த நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று லாக்பதி தீதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டுமானால் அந்த நாட்டின் பெண்கள் வெறும் நுகர்வோர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அவர்கள் பொருளாதாரத்தை வழிநடத்தும் சக்திகளாக மாற வேண்டும். ஒரு பெண் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றால் அந்த முழு குடும்பமும் முன்னேறும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் கிராமப்புற பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களை லட்சாதிபதிகளாக மாற்றும் நோக்குடன் தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம்தான் லாக்பதி தீதி திட்டம். லாக்பதி தீதி என்பது மத்திய அரசின் தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு முன்னோடி திட்டமாகும். சுய உதவி குழுக்களில் உள்ள பெண் உறுப்பினர்கள் பல்வேறு வாழ்வாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஆண்டுக்கு குறைந்தது ₹1,00,000 வரை நிகர வருமானம் ஈட்டுவதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கியமான இலக்காகும். லாக்பதி என்றால் ₹1,00,000 ஈட்டுபவர். தீதி என்றால் சகோதரி, அதாவது ₹1,00,000 சம்பாதிக்கும் நமது கிராமத்து சகோதரிகள் என்று பொருள். இத்திட்டம் தொடங்கப்பட்ட போது 2 கோடி பெண்களை லாக்பதி தீதிகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இந்திய பெண்களின் அபரிமிதமான ஆர்வம் மற்றும் இத்திட்டத்தின் ஆரம்பகால வெற்றியைக் கண்டு 2024-25 இடைக்கால பட்ஜெட்டில் இந்த பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஆதர்ஷ் கிராம் என்றால் முன்மாதிரி கிராமம் என்று பொருள். இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களை அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சியடைய செய்து அவை மற்ற கிராமங்களுக்கு ஒரு மாதிரியாக திகழ வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தின் முக்கிய இலக்கு பட்டியல் சமூக மக்கள் அதிக அளவில் வாழும் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிப்பதாகும். ஒரு கிராமம் இத்திட்டத்தின் கீழ் வர வேண்டுமெனில் அதன் மொத்த மக்கள் தொகையில் 50% அல்லது அதற்கு மேற்பட்டோர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கிராமத்தில் உள்ள சாதி வர்க்கம் தொடர்பான பாகுபாடுகளை களைந்து அனைத்து சமூக பிரிவினருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்தல், சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், சாலை மற்றும் கல்வி போன்ற 50-க்கும் மேற்பட்ட முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்தல், வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டின் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய இலக்குகளாகும். இந்த திட்டம் 360° அணுகுமுறையை பயன்படுத்துகிறது. வளங்களை ஒருங்கிணைத்தல், இதுதான் இத்திட்டத்தின் மைய அம்சம்.

குறித்து முழுமையான ஆய்வு நடத்தப்படும். இந்த ஆய்வின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் கிராமத்தை முன்மாதிரியாக மாற்ற தேவையான இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு ஒரு விரிவான கிராம வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டம் முன்மாதிரி கிராமங்களை உருவாக்குவதன் மூலம் நாட்டின் கிராமப்புற மேம்பாட்டு சித்திரத்தை மாற்றுகிறது. பட்டியல் சமூக மக்கள் அதிகம் வாழும் கிராமங்களை இலக்காக கொள்வதால் அவர்களுக்கு தேவையான வீட்டு வசதி, குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் உடனடியாக பூர்த்தி செய்யப்படுகின்றன. தீண்டாமை, பாகுபாடு போன்ற சமூக பிளவுகளை குறைத்து சமூக பிணைப்பையும் சமத்துவத்தையும் உறுதி செய்வதில் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வாழ்வாதார திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதால் கிராமப்புற இளைஞர்கள் புதிய வேலைகளை பெறுகிறார்கள். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் பெறுவதை எளிதாக்கும் வகையில் நிலப்பதிவீடுகளை சீர்திருத்தவும் இத்திட்டம் ஊக்கமளிக்கிறது. கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் சேவைகளை உறுதி செய்வதன் மூலம் கிராமப்புற மாணவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நகர்ப்புற வசதிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா என்பது இந்திய கிராமங்களின் கௌரவம், சமத்துவம் மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான அடித்தளமாகும். ஒரு கிராமத்தை முன்மாதிரியாக மாற்றுவது என்பது அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதாகும். இந்த திட்டத்தின் பலன்களை பெற உள்ளூர் ஊராட்சி குழுக்களும் கிராம மக்களும் இணைந்து செயல்படுவது மிகவும் அவசியம். முன்மாதிரியான மாற்றத்திற்கான விதையை நாம் அனைவரும் இணைந்து விதைப்போம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

0: கேட்ட பாடலின் படம் மனசந்தானுவே. இது தெலுங்கு மொழி திரைப்படம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

கேட்ட பாடலின் படம் ஐஸ்வர்யா. இது கன்னட மொழி திரைப்படம். உங்கள் ஊட்டியஃபம் 101.8 இலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

கேட்ட பாடலின் படம் சிஐடி மூசா. இது மலையாள மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தாவேகா ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை இரண்டாவது இடம், மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
0: மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி பேசுகையில்,
2: தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம்.
0: 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000 மேற்பட்ட தனி தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கூறியுள்ளார்.
3: தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தால் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12ஆம் வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொது தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்கள பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார்.
4: வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணபாலன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
0: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோவில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோவில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருமூர்த்தி மலையிலிருந்து சபரீஷ்.
0: விழுப்புரத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
6: விழுப்புரம் மாவட்டத்தின் கோலியனூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர்

0: மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 1:55. இனி ஒரு திரைக்கதை.

கேட்ட பாடலின் படம் உன்னை தேடி வருவேன். பாடியவர்கள் ரமேஷ் எஸ் ஜானகி. கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: சமயத்திலிருந்து ஜானகி அம்மா அவங்க வந்து இந்த அத்திகை அத்திகைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ஒரு விதவை பொண்ணு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா மச்சினன் வந்து ஒரு பாட்டு பாடுறதா அதனுடைய அர்த்தம்.
1: அத்திகை

0: தானே.
1: எங்களுடைய ஆளு குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகள்ல இருந்து என்னென்ன பொருள் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பாட்டு, சின்னரங்கன் அப்படிங்கிறவரு இந்த பாட்டை பாடுறாரு.
2: குருமான்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்ப இன மக்களின் பாடல்களும் இசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளுக்கு போகும்போது தேனை கிழங்கு கனிவகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதை வந்து இந்த அரைக்குரல் இசையில அந்த இசையை பாடுறோம்.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இலக்கிய இன்பம். நேயர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் இயற்றிய தாய் தன்னை அறியா என்ற நூல் குறித்த விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் துவக்கமாக முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரை இடம்பெற கேட்கலாம்.
2: தமிழே ஆதித்தாயே வாழ்க, தமிழர்க்கெல்லாம் உயிரே வாழ்க, தாயே தமிழே தலை வணக்கம். பாரதியார் பாடிய கவிதைகளின் தொகுப்பில் முப்பெரும் பாடல்கள் என்று ஒரு பகுதி உண்டு. கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு என்னும் மூன்றும் முப்பெரும் பாடல்கள் என அழைக்கப்படும். பாரதியாரின் தனித்தன்மைகளை அறிய இவை மூன்றும் உதவும். பாரதியை தேசிய கவி என போற்றும் தமிழ் உலகம் அவரை ஓர் ஆன்மீக கவிஞனாக அறிவதற்கு கண்ணன் பாடல்களே பெரிதும் துணை செய்யும். கண்ணன் பாட்டில் முதல் பகுதியாக இடம்பெறுவது கண்ணன் என் தோழன் என்பதாகும். இறைவனை பல நிலைகளில் வைத்து பார்க்க துடித்த பாரதிக்கு தாய் தந்தையை விடவும் தோழமை என்ற நிலையே பெரிதாக தெரிந்தது. அதனாலேயே அதற்கு அவர் முதலிடம் கொடுத்தது உணர்த்துகின்றது. பாரதியார் கண்ணனை பல நிலைகளில் வைத்து பார்க்கிறார். கண்ணனை தம் தோழனாக, தந்தையாக, தாயாக, குழந்தையாக, விளையாட்டு பிள்ளையாக, தன்னை ஆளும் ஆண்டானாக, தனக்கு ஏவல் புரியும் சேவகனாக, தம் சீடனாக, தமக்கு ஞானம் நல்கிய சற்குருவாக, தம் தெய்வமாக என்று எல்லா நிலைகளிலும் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த நிலைகளில் எல்லாம் கண்ணனே இருப்பதாக கற்பனை செய்து கண்ணன் பாட்டை பாடியிருக்கிறார் பாரதியார். கண்ணன் மெலிவு தவிர்த்திடும் தோழன், பாரத போரில் துரியோதனின் உற்ற துணையாய் விளங்கிய வில்லாளனாம் கண்ணனையும் கர்ணனையும் அவன் தலைவனான துரியோதனனையும் கொன்றிட வழி அறியாது திகைத்த அர்ஜுனனுக்கு ஒரு கனப்பொழுதில் வழிமுறை காட்டியவன் கண்ணனாவான். உடம்பை வருத்தும் நோய் வரும்போது உற்ற மருந்தாய் இருப்பான். நெஞ்சில் ஈனக் கவலைகள் வாட்டிடும்போது இதமுடன் கவலைகளை மாற்ற வல்ல தோழன் கண்ணன். ஊனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான். நெஞ்சம் ஈனக்கவலைகள் எய்திடும் போதில் இதன் சொல்லி மாற்றிடுவான் என்று பாரதி கண்ணனின் தோழமை பண்பினை விதந்து கூறுகிறார். பிழைக்க ஒரு வழி தெரியாமல் திகைத்திருந்தால் ஒரு பேச்சினில் வழி சொல்லுவான். எப்படி உழைத்தால் எப்படி வெற்றிகரமாக வினையாள முடியும் என்பதற்கு வழிகாட்டுவான். துணை வேண்டி அழைத்தால் சாக்கு போக்கு ஏதும் சொல்லி தட்டி கழிக்காமல் அரை நொடிக்குள் நம் எதிரே வந்து நிற்பான். மழைக்கு குடையாகவும் பசிக்கு உணவாகவும் இருப்பவன் அவன். செலவுக்கு பொருளில்லாத சிக்கலுற்ற நேரத்தில் உடனே பொருள் கொடுப்பான். நாம் விளையாட்டாக சொல்லும் கேலி பொறுத்திடுவான். மனம் சோர்வுற்ற போதெல்லாம் ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான். என் மனக்குறிப்பு இது என்று அறிந்து நான் ஒன்றும் ஏவாமலே அதை செய்து முடிக்கும் பெற்றியனவன். அன்பர்கள் கூட்டத்திலே இத்தகைய கண்ணனை போல் அன்பு கொண்டவர் வேறு யாரு உளர்? மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு எந்த வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் என்று பாரதி சொல்வது சரி. ஆனால் கேட்டபொழுதில் பொருள் கொடுப்பான் என்று சொல்வது உண்மையா? பாரதியார் வாழ்க்கையில் பொருள் இல்லாமல் வறுமையில் உழன்று நொந்து மடிந்து அவரது வாழ்க்கை வரலாற்றை அறிவோர் இந்த வினாவை எழுப்புவது இயல்பே. ஆனால் இங்கே பாரதி பொருள் என்று கூறுவது மெய்ப்பொருளை குறிப்பதாகும். மேலும் இங்கே ஒரு பக்தன் நம்பிக்கையான மன இயல்பையே

0: பாரதியார் இவ்வாறு வெளிப்படுத்தினார் எனவும் கருதலாம். கண்ணன் இடிக்கும் கேளிர் போல்வான். இடிக்கும் கேளிர் என்று சங்க இலக்கிய தலைவன் குறுந்தொகை 58 தன் தோழனை விழிப்பதை பார்க்கிறோம். இடித்துரைப்பவன்தான் ஒருவனுக்கு உண்மையான நண்பன். உண்மை நண்பன் யார் என்ற வினாவிற்கு திருவள்ளுவர் விளக்கம் தருவார். கிளுகிழு பூட்டி நகுதல் பொருட்டு பழகுவது நட்பின் அழகு. எல்லை கடந்தும் நாம் செருக்குற்றபோது நம்மை இடித்துரைப்பவனே உண்மை நண்பன் என்பார் வள்ளுவர். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்பது வள்ளுவம். இதுபோலவே கண்ணன் என்ற தோழனும் நடந்து கொள்வதை பாரதி கூறுகிறார். உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான். நெஞ்சில் கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். இவனல்லவா நல்ல தோழன். தேங்கி நிற்கும் நீரில் பாசி படரும். புது வெள்ளம் பாய்ந்தால் பாசி ஏற்றிவிட்டது போல் விலகி போகும். மனம் வெறுமை என்ற தேக்கத்தால் அழுக்கு படர்ந்திருக்கும் வேளைகளில் கண்ணன் புது வெள்ளமாய் மெலிவு தவிர்த்திடுவானாம். நண்பன் ஒரு குழந்தையைப் போல் கள்ளம் கபடமின்றி சிரித்து மகிழ்ந்து புத்துணர்வூட்ட வேண்டும். கண்ணன் அப்படித்தானாம். நாம் கோபத்திலே இருந்தால் ஒரே சொல்லில் கோபத்தை மாற்றி குலுங்க சிரிக்க வைத்து விடுவான் கண்ணன். அது மட்டுமல்ல, ஆபத்திலே நம்மை பாதுகாப்பவன் கண்ணன். ஆபத்திலே வந்து பக்கத்திலே நின்று அதனை விளக்கி விடுவான். சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொன்றிடுவான். கண்ணன் நல்லவருக்கு ஒரு தீங்கு வரவொட்டாமல் காப்பவன். நல்லவர் அல்லாதவர்களுக்கோ நஞ்சினும் நோயினும் நெருப்பை காட்டிலும் கொடியவனவாக தோன்றுவான். இதனை பாரதி நல்லவருக்கு தீங்கு நன்னாது நயமுறக் காத்திடுவான் கண்ணன். அல்லவருக்கு விடத்தினில் நோயில் அழலினின் கொடியவன் ஆவான் என்று பாடுகின்றார். கண்ணன் காதல் உருவாகும்படி பாடுவதிலும் வல்லவன். போரில் பகைவரை கதிகலங்க வைப்பதிலும் சமர்த்தன். வேதமுணர்ந்த முனிவர்களின் மூச்சினில் மேவிய பரம்பொருள்ளவன். கீதை உணர்ந்து தன்னை இன்புறச் செய்தவன். கீர்த்திகள் சொன்னேன் என்று பாரதி இப்பகுதியை நிறைவு செய்கிறார். நம் வாழ்க்கையில் நல்ல நண்பன் கிடைத்துவிட்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உற்ற நேரத்தில் உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நேயர்களே, நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். அவர்களோடு நட்பு பாராட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். இந்த வாரம் கண்ணன் என் தோழனாக பாரதி குறிப்பிடும் செய்திகளை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் கண்ணனை தாயாக தந்தையாக எப்படியெல்லாம் உருவகப்படுத்தி பாடியிருக்கிறார் பாரதியார் என்பது குறித்து நாம் கேட்பதற்கு அவளோடு அடுத்த வாரம் காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். வாழிய நற்றமிழர். வாழிய மணித்திருநாடு.
1: புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழுரையை தொடர்ந்து டாக்டர் சுதாசேஷையன் அவர்கள் இயற்றிய தாய் தன்னையறியா என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, தாய் தன்னை அறியா டாக்டர் சுதாசேஷையன் அவர்கள் இயற்றிய இந்த நூல் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இது ஒரு கட்டுரை புத்தகம் என்று சொல்லலாம். பழந்தமிழ் இலக்கிய புத்தகம் என்றும் சொல்லலாம். ஆன்மீக புத்தகம் என்றும் சொல்லலாம். இதனுடைய ஆசிரியர் குறிப்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் டாக்டர் சுதாசேஷன் ஐயன் அவர்கள் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் உடற்கூறியல் துறையின் பேராசிரியராகவும் தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இலக்கிய மேடைகளில் உலா வருபவர். கம்பன் மேடைகளில் தொடங்கிய தனது இலக்கிய பயணத்தை ராமாயணம் மகாபாரதம் முதல் ஆதிசங்கரர் அபிராமி பட்டர் வரை ஆன்மீக பயணமாக தொடர்ந்து கொண்டிருப்பவர். தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் மருத்துவ களஞ்சியம், தமிழ் பண கலை மாமணி பட்டம் பெற்றவர். மொத்தத்தில் எனக்கு பிடித்த டாக்டர் மருத்துவர், எழுத்தாளர், பேச்சாளர், சமய சொற்பொழிவாளர் எல்லாமே. தாய் தன்னை அறியாத முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த வார்த்தை

என்ன வரும் என்றால் படிக்கும் பொழுது சொல்லிவிடலாம், சேய் என்ற வார்த்தை வரும் என்று. இந்த புத்தகத்தில் இரண்டு தாய்மார்களை குறிப்பிட்டு அவர்களின் பிள்ளைகளை குறித்து ஆசிரியர் நமது போன்ற வார்த்தைகளால் அலங்காரமாக எழுதியிருக்கிறார். அந்த இரண்டு தாய்மார்கள் யார் என்று சொன்னால், தாய் தாரை தாய் மண்டோதரி. அந்த இரண்டு தாயார்களின் பிள்ளைகளை யார் என்று சொல்லி அவர்களின் பெருமைகளை சொல்லி தாயாருக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு, வந்த பாச தொடர்பு, பரிவர்த்தனை எல்லாவற்றையும் விரிவாகவும் சரிவாகவும் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். தாய் மகவு உறவை விளக்குகிற கம்பரின் பாடல் மிக பிரசித்தமானது. தாய் தன்னை அறியாத கன்றில்லை, தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாகின் ஐய, நீ அறுதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா, மாயை இது எனக்குள்ளோ வாராதோ வரவல்லாய். கானகத்தில் ராமனை கண்ட விராதன் தன் சாபம் நீங்கி துதிப்பதாக அமைந்த பாடல் இது. அண்ட பேரண்டத்திற்கே தாயாக விளங்குகின்ற பரம்பொருளை நோக்கி உலக உயிர்கள் அந்த பரம்பொருளை சரியாக உணர்ந்து கொள்வதில்லை என்று கூறுவது போன்று அமைந்த பாடல். உயிர்களுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற பரம்பொருளை உணர்ந்து கொள்வது கிடக்கட்டும், உடன் பயிலும் உயிர்களை, ஒட்டி உறவாடும் உயிர்களை எவ்வளவு புரிந்து கொள்கிறோம்? தாய் என்னும் தனி உறவு, அக்காள், தங்கை, அண்ணன், தம்பி, மனைவி, கணவன், தாத்தா, பெயன் என்று எத்தனை விதமான உறவுகளானாலும் அவற்றின் அளவுகோள்களும் அமைப்பு முறையும் பற்பல விதமாக மாறுபடும். ஆயின் தாய் என்னும் உறவு எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் எந்த நிலையிலும் ஒன்றே ஒன்று மட்டும் குறிக்கும், அதுவே அன்பு. ஏதாவது ஒரு காலகட்டத்திலாவது தாய்மையின் அன்பையும் வாத்சல்யத்தையும் ஒவ்வொரு உயிரும் எதிர்நோக்குகிறது. எங்கிருந்தாவது அத்தகைய அன்பும் வாத்சல்யமும் தன்னை நோக்கி வராதா என்று ஏங்குகிறது. கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற தாய் தன்னை அறியாத என்கின்ற இந்த சொல் அல்லது பொருள் தரும் சொல் பழந்தமிழில் வேறு எங்கேயும் இடம்பெற்றிருக்கிறது என்று நினைத்து பார்க்கையில் கீழ்கண்டவாறு தென்படுகிறது. தாய் தன்னை அறியாத என்ற தொடர் அப்படியே சங்க இலக்கியத்தில் நேரடியாக இடம்பெறும் வரி அல்ல. ஆனால் அதற்கு சமமான கருத்து தாய் கூட மகளை அறிய முடியாத நிலை சங்க அகப்பாடல்களில் அடிக்கடி வருகிறது. இந்த சித்திரம் பெரும்பாலும் காதல் நிலை பாடல்களில் காணப்படும். காதலில் மூழ்கிய பெண்ணின் உடல் மனமாற்றங்களை தாயே புரிந்து கொள்ள முடியாத நிலை என்ற பொருள். சங்க இலக்கியங்களில் அகநானூறு சில பாடல்களில் பெண்ணின் மாற்றத்தைக் கண்டு தாய் குழம்புவது, ஏன் இப்படி இவள் மாறியிருக்கிறாள் என்று அறியாமை வெளிப்படுகிறது. இதே குறுந்தொகையில் காதல் காரணமாக பெண் மாறியிருப்பதை தாயும் அறியாத நிலையை தோழி குறிப்பது போன்ற பாடல்கள் உள்ளன. நற்றினையில் தாய் மகள் உறவின் நெருக்கம் இருந்தும் காதல் காரணமாக உருவான மாற்றம் தாய்க்கே மறைந்து விடுகிறது. தாய் தன்னை அறியாத என்பது மகளின் உள்ள காதலை தாயே உணர முடியாத அளவுக்கு அவள் மாறிவிட்டாள் என்ற உவமை. இது ஒருபுறம் இருக்க, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் புதைந்து கிடக்கும் தாய்மை பண்பு ஏதேனும் ஒரு காலகட்டத்திலாவது வெளிப்பட்டுவிடும். கைமாறு வேண்டாது அன்பு மாத்திரம் செலுத்தக்கூடியதான தாய்மை பண்பு தீமையை கூட போக்கவல்லது என்பதை வரலாறு நன்கறியும். இருபெரும் தாயார் கிட்கிந்தை அரசியான தாரையும் இலங்கை அரசியான மண்டோதரியும் திறமையும் திட்பமும் நிரம்ப பெற்றவர்கள். தத்தம் மகவல்களிடம் மட்டுமல்லாது பிறரிடமும் அன்பு காட்டக்கூடிய தன்மையை இவர்கள் இருவருமே பெற்றிருந்தனர். அன்பு என்பதை தங்களுடைய வலிமையாக கொண்டிருந்த இந்த இருபெரும் தாயாரின் அன்பும் தாய்மையும் உண்மையிலேயே உணர்ந்து கொள்ளப்பட்டனவா? கம்ப காப்பியத்தின் துணை கொண்டு இந்த இரண்டு பேரரசிகளையும் அணுகும் பொழுது இருவருமே புரிந்து கொள்ளப்படாமல் உதாசீனப்படுத்தப்பட்டனர் என்பதை உணர்வதற்கு வெகு நேரமாகாது. சொல்லப்போனால் எல்லா தருணங்களிலும் தத்தம் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக இவர்கள் வெளிப்பட்டார்களா என்பது கேள்விக்குறியாகும். இந்த கருத்தினை வழி சேர்க்கும் வகையில்தான் ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். என்ன நேர்களே, டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் இயற்றிய தாய் தன்னை அறியாத என்ற இந்த நூல் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்டீர்கள். இந்த நூலில் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய இருபெரும் தாயார்களை பற்றி அவர் விரிவாக எடுத்துரைக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். தாயினுடைய அன்பு எப்படிப்பட்டது, எப்பேற்பட்டது, அதற்காக ஏங்குகிற மனம் எவ்வாறு ஏங்குகிறது என்பது போன்ற பல்வேறு கோணங்களிலே இந்த நூலை அவர் படைத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும்.
டாக்டர் சுதா சேஷனையன் அவர்களுடைய தமிழ் எழுத்துக்களும் சரி, அவர்களுடைய உணர்வுகளும் சரி இந்த புத்தகத்தில் வெளிப்படுகின்றன. ஏற்கனவே கூறியது போல இது ஒரு ஆன்மீக புத்தகம் என்றும் சொல்லலாம், அறிவியல் புத்தகம் என்றும் சொல்லலாம், ஒரு தத்துவ புத்தகம் என்றும் சொல்லலாம், ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகம் என்றும் சொல்லலாம். இது போன்ற புத்தகங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய கனவுகள் கற்பனைகள் அனைத்தும் செயலாக்கம் பெறும் என்பதே நிதர்சனமான உண்மை. நேயர்கள், இதுவரை இடம்பெற கேட்டது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் இயற்றிய தாய் தன்னை அறியாத என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

யுவன் சங்கர் ராஜா இசையில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன். இந்த படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். அந்த பாடலை பாடியிருந்தாங்க ரஞ்சித் சின்மை. இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 14 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்தில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி, சிவகங்கை, வீரகனூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, கரூர் மாவட்டம் தோகைமலை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, நிலக்கோட்டை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மண்டபம், மேலூர், ஆண்டிப்பட்டி, வேடசந்தூர், பரமத்தி வேலூர், கல்லன்றி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காங்கேயம், பழனி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஈரோடு, வாடிப்பட்டி, குண்டாரணை, கவுந்தப்பாடி, மோகனூர், கீழச்செருபாய் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் தெற்கு, பெரியகுளம், திண்டுக்கல், குறுவடி, பஞ்சப்பட்டி, முதுகளத்தூர், தானியமங்கலம், பெருந்துறை, பெரியகுளம், கொடிவேரி, ஹாரிசன், சோழவந்தான், உட்பிரையர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காமாட்சிபுரம், பரங்கிப்பேட்டை, வாலிநோக்கம், தென்பரநாடு, மதுரை, நத்தம், அரவக்குறிச்சி, மதுரை வடக்கு, மேலூர், விருதாச்சலம், கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம், வெள்ளக்கோயில், கிண்ணக்கோரை, சூரலக்கோடு, கடலாடி, தியாகதுர்கம், வெம்பாக்கோட்டை, முசிறி, தஞ்சாவூர், போடிநாயக்கனூர், அகரம்சீகூர், உடையாளிப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.9 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 19.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அதிகள வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குமரி கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மிக குறைந்த அளவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை

0: அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவிற்காக தாவேகா காத்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இடதுசாரி கட்சிகளும் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். தாவேகா ஆட்சி அமைப்பதை பிஜேபி தடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி ஆதரவுடன் திமுக மற்றும் அஇஅதிமுக பேச்சு நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ராஜேஷ் சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத் மணிஷா, துருவ் ராவத் சூரஜ் கோலா மற்றும் அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா லெபனான் இடையேயான ஆட்டம் தற்போது சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கிசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் 3:02.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். தேனி மாவட்டத்தில் 1942 பிறந்த இவர் ஒரு புது கவிதைகளின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர். கவிதைகளில் மரபு கவிதைகள் தொடங்கி காலப்போக்கில் வசனக்கவிதை, புதுக்கவிதைகள் என புது பார்வை திகழ படிமக்கவிதைகள் பலவற்றை எழுதிய கவிஞரும் பாடலாசிரியருமான நா காமராசு அவர்கள் எழுதிய திரைப்பாடல்களின் தொகுப்பு இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது.

புதுக்கவிதையின் முன்னோடி அப்படின்னும் புதுக்கவிதை ஆசான் என்றும் அழைக்கப்பட்டவர். கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் அரசியலுக்கும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் திரைத்துறைக்கும் வந்தவர் நா. காமராசு அவர்கள். இவர் தமிழ் இலக்கியத்தின் மீது மிகவும் பற்றுதலும் ஆர்வமும் கொண்டிருந்தார் என்பதை இவரது இலக்கிய கவிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது திரைப்பட பாடல்களுக்காக கவி வரிகளை எப்படியெல்லாம் வர்ணிப்போடு கொடுத்திருப்பார் என்பதை சொல்ல வேண்டியதில்லை எனலாம். நா. காமராசு அவர்கள் 1975 வெளிவந்த இதயக்கனி படத்துல ஒரு பாடல் மூலமாக பாடலாசிரியராக அறிமுகமானார்.

இந்த மூன்று பாடல்கள் தாங்க அடுத்து நேயர்களுக்காக வலம் வர காத்துக்கிட்டே இருக்கு. முதல் பாடலை கேட்கலாம். காலை பனித்துளி கண்ணில் தவழ்ந்திட கனவுகள் மலர்கிறது என்று, அதிகாலை கனவுகள் மலர்ந்தால் யாரை கண்ணில் தேடுகிறது என்பதை இசைஞானி அவர்களின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக பாடலை கேட்கலாம் நேயர்களே. வெள்ளை ரோஜா படத்திலிருந்து.

என்ன ஒரு சூப்பரான இசை, இதுக்கு தாங்க 80s பாடல்கள் கேட்கணும் அப்படிங்கிறது. இது போன்ற பாடல்கள் அப்படிங்கும்போது 80s காலகட்டங்களில் வந்த மேஜிக்கல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இசை ஒருபுறம் நமக்கான ஒரு மன நிறைவை தந்தாலும் பாடல் வரிகளுக்காகவே அந்த பாடலை வந்து பல முறை கேட்க தோணும். அப்படியான பாடல் வரிசையில் இந்த பாடலையும் சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாங்க. அப்படிப்பட்ட பாடல், நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை, நாம் போகும் ஓடங்களோ காகித ஓடம், பாசம் என்பதா காலம் செய்த கோலம், காலத்தின் கோலத்தால் எத்தனையோ பாச போராட்டங்கள் என்பதை இந்த பாடல் வரிகளில் தந்திருப்பார் பாடலாசிரியர் நா காமராசு அவர்கள். நேர்களே, இந்த பாடலை கேட்கலாம் கேஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில். நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

பாடலாசிரியர் ந. காமராசு அவர்கள் தமிழ் இலக்கியத்தின் முதுகலை பட்டம் பெற்றவர். இவர் கல்லூரியில தமிழ் விரிவுரையாளராகவும் தமிழ்நாடு அரசு தலைமை செயலகத்தில் மொழிபெயர்ப்பு துறை அதிகாரியாகவும் பணியாற்றியிருக்காருங்க. இதனைத் தொடர்ந்து அரசியல் பயணத்தையும் தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். 80 காலகட்டங்களில் கதர் கிராமிய தொழில் வாரிய துணை தலைவராகவும் 91 ஆண்டில் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற உறுப்பினராகவும் இவரை நியமிச்சாங்க. நேர்களை தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம். பாடும் வானம்பாடியாக SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பாடல் இதோ ஒலிக்கின்றது. நான் பாடும் பாடல் படத்திற்காக

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய நிகழ்ச்சியில் திரைப்பட பாடலாசிரியர் நா காமராசு அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்களின் தொகுப்பு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

இந்த மூன்று பாடல்கள் தாங்க அடுத்து நேயர்களுக்காக வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு. 1984 வெளிவந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல எழுதியிருக்காருங்க நான் காமராஸ் அவர்கள். இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலுமே சலிக்காத பாடல் அப்படின்னு சொல்லலாம். 1000 பூவோடு பாடிடும் வண்டே, ஆசைகள் பூத்தாடும் தேன்மொழி எங்கே, அழகாய் நாள்தோறும் புதுமை கொண்டாடும் மலரே நீ பேசு என்று குழந்தைகளின் அன்பான பூ வண்ணங்களை தந்திருப்பார் பாடல் வரிகளில். முத்துமணிச்சுடரே என ஒலிக்க வருகின்றது கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் இந்த பாடல்.

அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால பள்ளி பருவத்திலே அவர் பேச்சு போட்டியில முதல் பரிசும் வாங்கியிருக்காராமா. அந்த முதல் பரிசு பெற்றதற்காக இவரை யானை மீது அமர வைத்து ஊரையே சுற்றி வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க போடிநாயக்கனூர் மக்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர் மக்கள் தங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞரை பிற்காலத்தில் கண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் எழுதிய கவிதை தொகுப்புகள் சில தமிழகத்தின் அரசு பல்கலைக்கழகத்தில் தமிழ் புத்தகத்தில் பாடமாக இருக்கு என்பதை அறிய முடிகிறது. தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. 1985 வெளிவந்த பெரிய வெற்றி கண்ட படம் இது. இந்த படத்தில் இவரது பாடலும் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த படத்தில் இவர் எழுதிய பாடல் ஒன்று மட்டுமே இருந்தாலுமே கேட்க கேட்க இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இன்று வரையிலும் அனைவராலும் 2K கிட்ஸ்களும் விரும்பி கேட்கக்கூடிய பாடல், காலம் கடந்தும் வந்த பாடல் இந்த பாடல். காக்கி சட்டை படத்திற்காக ஒலிக்க கேட்கலாம். SP பாலசுப்ரமணியம், S ஜானகி அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது திரைப்பட பாடலாசிரியர் நா காமராசு அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்களின் தொகுப்பு.

இந்த மூன்று பாடல்கள் தாங்க அடுத்து நேயர்களுக்காக வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு. புகழ்பெற்ற எழுத்தாளர், பாடலாசிரியர் என இவருக்கு விருதுகள் என்பது புகழ் சேர்த்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழக அரசின் கலைமாமணி விருது, சிறந்த பாடலாசிரியருக்கான விருது, பாரதிதாசன் விருது என பல விருதுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் இவர். நா காமராச அவர்கள் எழுதிய அடுத்த பாடலையும் கேட்கலாம். எஸ் ஜானகி அவர்களின் குரலில் கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, பாதங்கள் வண்ண பண்கள் பாடுதே, மோகங்கள் என்னும் கண்ணன் தேரிலே, தாகங்கள் இன்ப கல்லில் ஊறுதே என கண்ணன் வந்து பாடுகின்றான். இந்த பாடலை இரட்டைவால் குருவி படத்திற்காக ஒலிக்க கேட்கலாம்.

ஒரு சூப்பரான ஒரு மெலோடி பாடலை கேட்டோம் நேர்களே. இது 1987 வெளிவந்த ஒரு படம். அந்த படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்கலாம். என்ன ஒரு அற்புதமான பாடலுக்கு சொந்தமான ஒரு இசை அமைப்பை இசைஞானி அவர்கள்

நான் காமராசு அவர்களின் பாடல்கள், 80s காலகட்டங்களில் வந்த பாடல்கள், ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் கொண்ட பாடல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி சகத்துறையில் இருப்பவரே அவரை பாராட்டுவது என்பது திறமைக்கான புகழ் சேர்ப்பது என்றே சொல்லலாங்க. அப்படி நான் காமராசு அவர்களை பாராட்டியது யார் அப்படின்னா, தன் கால்களில் ரத்தம் கசிய கசிய பழைய முட்பாதைகளில் முன்னேறி முதலில் புதுக்கவிதை உலகுக்கு ஒரு புது பாதை அமைத்தவன் நான் காமராசன்தான் என்பதை மூர்ச்சை அடைந்தவன் கூட மறந்துவிடக்கூடாது என்று கவிஞர் வைரமுத்து அவர்களால் புகழப்பட்டவர்தான் நான் காமராசு அவர்கள். மல்லிகைப்பூவின் வாசம் என்றும் எப்போதும் மாறாமல் எப்படி மணக்குமோ அதுபோல அழகிய பாடல் வரிகள் மூலம் ரசிகர்களின் மனதில் தன் பாடல்களால் வாசம் வீசிக்கொண்டிருப்பவர்தான் நான் காமராசு அவர்கள் எனலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நிறைவு பாடலுக்கும் வந்திடலாம். இந்த பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேயர்களே. இன்றைய வானவில் நிகழ்ச்சியில திரைப்பட பாடலாசிரியர் காமராசு அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்களின் தொகுப்பு சில இன்றைய வானவில் நிகழ்ச்சியை அலங்கரித்தது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வானவில் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 4 மணி. நீங்கள் அனைவரையும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே ஆஷா.
0: ஆஷா, பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிரும் புதிரும் அப்படின்ற ஒரு புது ப்ரோக்ராம் வந்து நம்ம இன்னைக்கு லான்ச் பண்றோம் இல்லையா? சூப்பரா.
1: ஆமா ஆமா,
0: ஓகே.
1: ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் இல்லையா?
0: ஆமா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள். ஓகே, இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை பத்தி நீங்க வந்து எப்படி இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு?
1: எனக்கு வந்து குயிஸ் ப்ரோக்ராம் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பீங்க, அதுக்கான ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். அதுக்கான ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க நீங்க ஒரு 3 ஆப்ஷன்ஸ் தருவீங்க இல்லையா, அதை கண்டுபிடிச்சி சொல்லலாம் அப்படின்னு தோணுது. கரெக்டா?
0: ஓகே. ஆனால் இதுதான் வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் பேட்டர்ன் இல்லையா? எப்பவுமே ஒரு க்வெஸ்சன் கேட்போம், அதுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்காக நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாம இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து யாருன்னு சொல்லி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியுமா உங்களால?
1: ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
0: ஓகே, ஆனால் இதுல வந்து ஒரு விஷயமே இல்லையே. இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே, கீர்த்திகான்ட்டு.
1: ஓ, அப்படி?
0: ஆமா. ஓகே, அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வேற ஒரு பர்சனாலிட்டே இன்னைக்கு வந்து மாற போறேன். சந்திரமுகியா மாற போறேன்னு கேக்குறீங்களா? ஓகே, அதாவது
1: உட்காரலாமா?
0: இல்ல, நம்பி உட்காரலாம். நான் வந்து ஒரு பர்சனாலிட்டியா மாறிடுறேன். ஓகேவா? மாறிட்டு அது வந்து நான் யாருன்னு சொல்லி உங்களுக்கு 3 க்ளூ கொடுப்பேன். அதுல நீங்க வந்து முதல் க்ளூலயே நீங்க வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா செகண்ட் க்ளூ.
1: என்ன
0: நம்பர் கால் பண்ணுறீங்களா? ஓகே, என்ன நம்பருக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து நானே சொல்லிடுறேன். 9344909018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு மொபைல் நம்பர் 9342901018. இன்னொரு நம்பர் 8300019101018 அப்படின்ற நம்பருக்கு.
1: இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் நான் சொல்லிடுறேன், 0423. இந்த கோட் நம்பர் என்ன திட்டு? 2966781.
0: ஓகே, இந்த நம்பர் சொல்றதுல வந்து என்னோட பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆர்வத்தை வந்து நான் பாராட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நேயர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து புரிய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களை வச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: சரி, ஓகே, ட்ரை பண்றேன். நானும் ஆரம்பிக்கணும்.
0: ஓகே, உங்களை வச்சே வந்து இதை லான்ச் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து யாருன்னு சொல்லி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல வந்து முதல் க்ளூ உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன். என்ன வந்து கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு என்ன வந்து சொல்லுவாங்க. இதை வச்சு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியாது. கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு வந்து ரசிகர்களால அழைக்கப்பட்டவன் நான்.
1: கிரிக்கெட்டோட கடவுள்?
0: ஏதாவது கெஸ் பண்ணுங்க.
1: சச்சின் டெண்டுல்கர்.
0: ஓகே, பாத்தீங்க அப்படின்னா கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன், பட் நான் 2 க்ளூ வச்சது வேஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் க்ளூலேயே வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து நேர்களும் கால் பண்ணி நான் வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, அந்த வருஷம் முதல்ல ஒரு நேர்
1: என்னன்னா சச்சின் வந்து 18 இயர்ஸ்லேருந்து விளையாடுறாரு இல்லையா?
0: ஆமாம்.
1: அதனால அவரோட இது அப்படிதான். எவ்வளோ சதம் அடிச்சிருக்காரு.
0: ஆமாம்,
1: அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து அவர் கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்போது டக்குன்னு நம்ம சச்சின் அப்படின்னு தான் வாயில் வருது.
0: கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சதங்கள்னா சதம்னாலே 100 தான். இவர் வந்து 100 சதங்கள் அடிச்சவர் இல்லையா?
1: ஆமா ஆமா, கட்டாயமா.
0: சோ அதனால கிரிக்கெட்டோட கடவுள்னா கண்டிப்பா அவர் வந்து சச்சின் தான் இல்லையா? ஓகே, இப்ப வந்து நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக முதல் நேயர் இருக்காங்க. ஓகே, யாரு எங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவை வெளிக்கிரிமலைச்சாரல், நரசிபுரம், என்கே கந்தசாமி.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன என்ன ப்ரோக்ராம் தெரியுமா உங்களுக்கு? கேட்டிங்களா? இவ்வளவு நேரம்
2: ப்ரோக்ராம் கேட்டங்க. சச்சின் டெண்டுல்கர்னு சொன்னாங்க ரிசல்ட்.
1: ரிசல்ட் சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லியாச்சு. ஆனா உங்களுக்கு இப்போ நாங்க ஒரு क्वेश्चन கேப்போமே. கேக்கலாங்களா?
2: தாராளமா கேக்கலாம்.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஆங்கிலேயருக்கு எதிராக வீரமாக போராடிய தமிழர் இவர் யார்? அவரு
2: வீரபாண்டிய கட்டபொம்மன்.
1: வெரி குட், ஃபர்ஸ்ட்லயே ரொம்ப கரெக்ட்டா ரொம்ப நல்ல ஆன்சர் சொல்லிட்டீங்க.
0: ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு எதை வச்சு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு?
2: எனக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நல்ல மனசுல பதிஞ்சிருக்குங்க. தமிழன் என்று சொல்லணும்னா அவர் ஞாபகம் தான் எனக்கு வருது.
1: என்ன அப்படின்னா நமக்கு அந்த படம் கூட ஞாபகம் இருக்கு இல்லீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன், நீர்தான் ஜாக்சன் துரையோ, நீர்தான் ஜாக்சன் துரையோன்னு வரே.
2: உண்மையா
1: நேரா அவர் பார்த்த மாதிரி இருக்கும். சொன்ன உடனே ஆனா ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க,
0: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள், தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஊட்டி 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் நான் பாத்தீங்க அப்படின்னா கீர்த்திகா, என் கூட வந்து ஆஷாவும் இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேயரே வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, இந்த என்னன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டேன் இல்லையா?
0: ஆமா,
1: அதே உற்சாகத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா செகண்ட் க்வெஸ்சன் கௌரவம் ஆன்சர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, அதனால அது உங்களை வச்சு ஆரம்பிச்சதுனால்தான் இந்த அளவுக்கு வந்து சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களாகி நீங்களும் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணி நான் யார் அப்படின்ற இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதாவது வந்து நான் வந்து ஒரு பர்சனாலிட்டியை வந்து சொல்லுவேன். ஸோ அந்த பர்சனாலிட்டிக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சில குறிப்புகள் கொடுக்குவேன். அந்த குறிப்புகளில் முதல் குறிப்பிலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைனா வந்து அடுத்தடுத்த குறிப்புகள் கண்டுபிடிக்க முடியலனா அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த வரிசையில் அடுத்த நேர் கூட பேசிடலாமா?
1: ஓகே, கட்டாயம் பேசிடலாம். நீங்கள் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு ரத்தம் தருகிறேன் என்று கூறியவர். செகண்ட் ஆப்ஷன் வேணுங்களா? இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கிய தலைவர்
2: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
0: வாவ்,
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
0: செம்மையா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, ரெண்டு பேருக்கு நன்றி.
0: ஓகே, thank you so much for calling. தொடர்ந்து கால் பண்ணுங்க. thank you. ஊடியம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் பொதிரும் நிகழ்ச்சி தான் வந்து கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் நீங்கள் வந்து உங்களை வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய பேர் தான் எனக்கு தெரியுமே நல்லா சொல்லக்கூடாது. அதாவது நான் வந்து இப்போ வேற ஒருத்தராக மாறியிருக்கேன், ஒரு பிரபலமாக மாறியிருக்கேன். அந்த பிரபலம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து நிறையா க்ளூஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அந்த க்ளூஸை வச்சு நீங்கள் வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நேயர்கள் வந்தாங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே அருமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஷா இல்லையா?
1: ஆமாம் ஆமாம், ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக ஆன்சர் சொன்னாங்க. இப்போ மூணாவது நேர் கூட நம்மளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஆனாலும் என்ன செய்யறது, ஒரு ஃபிலிம் சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாமா?
0: ஓகே கண்டிப்பாக, ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே சமையிட்டு

0: திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டீங்க. அனிருத் ரவிச்சந்திரன் குரல்ல, அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல. ஓகே, சூப்பரா வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் கேட்டுருக்கோம் இல்லையா ஆஷா?
1: ரொம்ப சூப்பராகவே இருக்கு. லிஸ்னர் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா?
0: ஆமா, கண்டிப்பா. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யாருன்னு சொல்லி பாத்துடலாமா? ஓகே, ஹலோ, வணக்கம். ஓகே, லைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்துட்டு இப்போ அடுத்த வந்து நீங்கள் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறீங்களா இல்லை நான் உங்ககிட்ட கேட்கலாமா?
1: நானே கேட்கட்டுமா?
0: ஓகே, நீங்கள் கேட்க,
1: ஏன்னா ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் நான் கேட்க போகிறேன். நான் கேட்குற க்வெஸ்சன் அப்படின்னு பயப்பட வேண்டாம், ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடும் அந்த மாதிரி ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான் கேட்க போகிறேன்.
0: ஓகே,
1: ஸ்டைலுக்கு பெயர் பெற்ற தமிழ் நடிகர் இவர்.
2: புதுசா
0: வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம்.
2: ஸ்டைலுக்கு
1: பெயர் பெற்ற தமிழ் நடிகர் இவர்.
0: ரஜினிகாந்த் அவர்கள் தான் பெயர் பெற்ற நடிகர் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ஒரு தடவை இன்னொரு தடவை சொன்ன மாதிரி இல்லீங்களா?
0: ஓகே, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பர்.
2: ஒரு நிமிஷம், எதுவுமே கிடையாதா? அந்த பாட்டு பாடுறது அந்த இதெல்லாம்
1: அதெல்லாம் இருக்கு. ஒரு ஒரு நாள் ஒன்னொன்னு வரும். இன்னைக்கு
0: இதுக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க.
2: ஓகே ஓகே
0: ஓகே மேடம். ஓகே, தொடர்ந்து கேளுங்க. தேங்க் யூ.
2: சரி,
0: ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யார் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த க்ளூ வந்து என்ன கொடுத்துருப்பீங்க ஆஷா, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு?
1: அவர் வந்து பேருந்து நடத்துனராக இருந்தார் இல்லையா, அந்த க்ளூ தான் கொடுக்கலான் இருந்தேன். ஸோ அவர்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு.
0: ஓகே ஓகே, சூப்பர். அடுத்த நேரத்தை பேசிடலாமா?
1: ஓகே, கட்டாயம் பேசலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க? கண்டுபிடிக்கணும். அதாவது நான் வந்து உங்களுக்கு, நான் வந்து ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியா வந்து மாறியிருக்கேன். நான் யாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மூணு க்ளூ கொடுப்பேன்.

0: அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, இப்ப ஆஷா உங்களுக்கு வந்து முதல் க்ளூ கொடுப்பாங்க.
1: வசன உச்சரிப்பில் தனித்துவம் கொண்டவர். இவர் ஒரு ஆக்டர், நடிகர். யார் அவர்? வசன உச்சரிப்பில் தனித்துவம் கொண்டவர்.
2: அஜித்குமார்.
0: அஜித்குமாரும் வசன உச்சரிப்புல கண்டிப்பா தனித்துவம் கொண்டவர் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு பழம்பெரும் நடிகர். இன்னொரு
1: கண்டுபிடிச்சிருவீங்களே. நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்டவர்.
0: கிடையாது, சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க.
1: சிவாஜி கணேசனோட இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் இல்லையா? அந்த படம் பாத்திருக்கீங்களா கீர்த்தி?
0: பாத்திருக்கேன்.
1: எப்படி அதுல ஆக்ட் பண்ணுவார் பாத்தீங்களா?
0: அதாவது அந்த படத்தை பாக்கும்போது நமக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு தோணாது இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, வீரபாண்டி கட்டபொம்மன் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அப்படியே அவரோட இது மாதிரி கரெக்டா வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி நின்னு பேசுற மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணி
0: வீரபாண்டி கட்டபொம்மன் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா
1: அவரோட ஃபேஸ் தான், சிவாஜியோட ஃபேஸ் தான் நமக்கு
0: ஞாபகம் இருக்கும். வீரபாண்டி கட்டபொம்மன் நம்ம படங்கள்ல வந்து பாத்திருந்தாலும், அதாவது அவருடைய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பெயிண்டிங்ஸ், அதெல்லாம் பார்த்தாலும் இவருடைய ஃபேஸ் தான் ஞாபகம்.
1: ஆமா, கட்டாயமா.
0: அந்த காலத்துல எவ்வளவு அழகா மேக்கப் வந்து பண்ணிருப்பாங்க
1: இல்லையா? ஆமா ஆமா, கட்டாயமா.
0: ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாமா?
1: ஓகே
0: ஓகே, அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8.
1: எல்லாமே எப்பவுமே செம ஹிட்டு.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நிலையத்துல நேரம் சரியா 4:25 ஆயாச்சு. ஊடிஎஃப் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் நான் பாத்தீங்க அப்படின்னா கீர்த்திகா இருக்கேன், என் கூட வந்து ஆஷாவும் இருக்காங்க. அண்ட் ஓகே ஆஷா, இப்ப வந்து அடுத்த க்வெஸ்சன் யார்கிட்ட கேட்க போறீங்க?
4: அடுத்த க்வெஸ்சன் யார் லிசனர் வராங்களோ அவங்கள்ட்ட நான் கேட்கறேன், சரியா?
3: ஓகே, அதாவது என்கிட்ட கேட்டுருவீங்களோன்னு பயந்துட்டேன், லிசனர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால. ஓகே, லிசனரும் வந்து வந்து
4: சரி, உங்களையும் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு கூடாது. இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன். இதுக்கான க்வெஸ்சன் நான் கேட்டேன்னா நீங்க உடனே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதனால நான் வந்து நம்ம லிசனருக்கு ஒரு ஈஸியான ஒரு க்வெஸ்சன் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன், அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன்.
3: ஓகே, அதனால அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்த லிசனர்கிட்ட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் சூப்பரா இருக்கோம்.
4: நாங்களும் சூப்பரா இருக்கோம், நீங்களும் சூப்பரா இருக்கீங்கன்னு கேட்டு ரொம்பவே சந்தோஷம்.
5: அதாவது கீர்த்தி மேம் கூட பேசி 2 இருக்கும், உங்க கூட பேசி 6 மேல இருக்கும்.
4: இனிமேல் வீக்லி ஒன்ஸ் பேசிக்கலாம். ஓகேவா?
5: பேசிக்கலாமா? சூப்பர். ஆனா இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ப்ரோக்ராம் நடத்துறதா இருக்கு.
4: அப்படியா?
5: ப்ரோக்ராம் டைமிங்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸா? காலையில எண்ணங்களின் வண்ணங்கள் வரல, இனிமே வரும் இல்ல? ரெகுலரா அது
4: 11:00 வரும்.

0: எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸா இருக்கும் கொஞ்சம், ஆனா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: மேம் அந்த டைம் சொல்லுவாங்கல ப்ரோக்ராம், அது 6 o'clock
2: தானே? ஆமா ஆமா, அது 6 o'clock தான்.
1: சரி, நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய சேஞ்சஸ் இருக்கு போல இருக்கு. ஓடி எஃப்எம் இஸ் பேக் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஆஃப்டர் செவரல் மந்த்ஸ் பேசுறது மேம்.
0: எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த சந்தோஷத்தோடயே வந்து உங்க க்வெஸ்சன் நான் கேட்கலாம்னு இருக்கேன். சந்திரசேகர் கிட்ட கேட்கலாமா?
1: கண்டிப்பா ஈஸியா கேளுங்க மேம். நடிகர் திலக மாதிரி எனக்கும் ஈஸியா கேட்க.
0: சரி, உங்களுக்கும் இது ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒளியை பற்றிய ஆய்வுகளால் புகழ் பெற்றவர், உலக புகழ் பெற்றவர் யாரு? ஒளியை பற்றி ஆய்வுகளால் உலக புகழ் பெற்றவர். அவருடைய கண்டுபிடிப்பு ராமன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் நினைச்சேன் இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மத்தவங்க அதனால தான் சரி உங்களுக்கு கொடுத்துடலாமே. இந்திய வீரர் கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: அதுவும் அந்த ஆன்சர் வந்து உங்களுடைய வாயில கேட்கணும் தான் வந்து ஆஷா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பம். அதனாலதான் எப்படி உங்களை சொல்ல வைக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க.
1: இந்த ஃபார்மட் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். எதிரும் புதிரும் அப்படிங்கறது இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த கிளிப் அது இதெல்லாம் போடாம இது கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு கேக்குறதுக்கு, ரொம்ப சூப்பராவும் இருக்கு மேம்.
2: ஓகே, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து கால் பண்ணுங்க, நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி.
1: பை பை.
2: ஓகே ஆஷா, பாட்டு போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா
0: ஒண்ணு சொல்லியே
2: ஆகணும். ஈஸி ஈஸின்னு சொன்னீங்களா, அதுல வேற நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். வேற என்ன அளவுக்கு நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்க?
0: இன்னைக்கு என்னன்னாக்கா ராமன் விளைவு அப்படின்னு சொன்னாலே உடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சு. அதை வச்சுதான் சொன்னேன்.
2: ஓகே, பட் இருந்தாலும் வந்து சூப்பரான க்ளூஸ் வந்து கொடுத்தீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேரத்தை பேசிடலாமா?
0: ஓகே, கட்டாயம் பேசிடலாம்.
2: ஹலோ வணக்கம், யாரைங்க வந்து பேசுறீங்க?
3: கோவை மாவட்டம் சின்னவாசிலிருந்து செலவாஜி மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: வாங்க, நல்லா இருக்கும் மேடம். மேடம் லைவ் இன்னைக்கும் பேக் கொடுக்குறீங்களா?
2: ஆமா, இன்னில இருந்தா லைவ் லைவ் ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். எல்லா ப்ரோக்ராமுமே உங்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணி பேசலாம்.
3: ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
2: ஓகே சூப்பர். ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: அதாவது 2 மாசமே பேசாம மனசு என்னமோ மாதிரி இருக்கு மேடம்.
2: ஆமா, எங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது.
3: சரிங்க.
2: ஓகே, இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டு இப்போதான் கேட்டேன் மேடம்.
2: ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் யாருன்னு சொல்லி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கான முதல் க்ளூ உங்களுக்கு ஆஷா கொடுப்பாங்க.
0: கேக்கலாங்களா? ரெடிங்களா? இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர்
3: அப்துல் கலாம் ஐயா.
2: ஓகே சூப்பர், சரியான விடை. ஆக்சுவலா செம்மையா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
3: தேங்க் யூ மேடம். அதான் கேளுவீங்களா?
2: அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சான்ற மாதிரி கேக்குறீங்களே. நீங்க ஒரே க்ளூல ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்காக நாங்க அடுத்து அடுத்து
3: இன்னொரு கேள்வி கேப்பீங்களா பாத்து மேடம்.
2: இன்னொரு கேள்வியா?
0: அப்ப ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம அடிச்சு தள்ளுவோம் அப்படின்னு. ஆமாங்க மேடம், 2 மாசம் பேசிடுறீங்க மேடம், அதனால இன்னைக்கு அந்த ஆசை தீர்த்துடலாங்க மேடம். ஓகே, பட் அடுத்தடுத்து உங்களுக்காக ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டே இருக்கும், அண்ட் அந்த ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா?
3: ஓகே மேடம். ஓகே மேடம்.
2: ஓகே, தொடர்ந்து கால் பண்ணுங்க. தேங்க் யூ.
3: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
3: தேங்க் யூ மேடம்.
2: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இப்போ வந்து அப்துல் கலாம் அவர்கள் பத்தி சொன்னோம் இல்லைங்களா?
0: ஆமா ஆமா.
2: அண்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த க்ளூ வந்து என்ன என்ன கொடுத்துருப்பீங்க?
0: நெக்ஸ்ட் க்ளூ இப்போ நான் கொடுத்தே ஆகணுமா?
2: ஆமா, அதாவது வந்து அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முதல் க்ளூலே கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா?
0: கண்டுபிடிச்சாரு. நான் இருந்தாலும் செகண்ட் க்ளூ கொடுத்தனாலும் ஈஸியா தான் கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா ராமேஸ்வரத்தில் பிறந்த எளிமையான விஞ்ஞானி அப்படின்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு க்ளூ கூட இருக்கு, அது அதை விட ஈஸி. இந்திய குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் அப்படின்னு சொன்னா உடனே கண்டுபிடிச்சாங்க இல்லையா?
2: ஓகே, இப்ப அப்துல் கலாம் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா?
0: ஆமா ஆமா, சொல்லிட்டே போலாம்.
2: அதுல வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க எதை வந்து சொல்லிருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. சோ அதனால தான் கேட்டேன். ஓகே, நிகழ்ச்சியில வந்து நேர்களும் கால் பண்ணி கலந்துக்கலாம். அதுக்கான கால் பண்ண வேண்டிய நம்பர்
0: 93
2: சொல்லுங்க,
0: 9344-100-18. அந்த நம்பர்ல இன்னொரு நம்பர் கூட இருக்கு, 9342-90-100-18. இதுவும் இல்ல, இன்னொரு நம்பர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300-190-101-18. இதெல்லாமே இல்லைன்னா 0423-0423 இந்த இணைப்பினோட 2-9-66-7-8-1 இந்த 4 நம்பர்ல நீங்க

0: எந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னு சொன்னாலும் நம்ம கூட எங்க கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எங்களுடைய கொஸ்டின்கான ஆன்சரை நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டு கூட கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: ஓகே, பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் இல்ல, நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ல வந்து ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இங்க லைன் கிடைக்கும். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம்.

0: 8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் குவிஸ் ப்ரோக்ராம் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல நான் யார் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே, அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். ஹலோ, கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன்.
2: வணக்கம்.
0: ஓகே, நேரோட லைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே, அந்த வரிசையில் இன்னொரு நேயர் கூட இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஓகே, இந்த நேயரோட லைனும் வந்து கட் ஆயிடுச்சு. ரொம்பவே ஆர்வத்தோடு வந்து கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லைங்களா?
1: ஆமாம் ஆமாம், கட்டாயமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் வந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, லைன் கட்டாக இருக்கு.
0: ஓகே, இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க கூட பேசுறதுக்கு. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து?
3: நான் ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன் மேடம்.
1: இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்ருக்கீங்களா? உலக சதுரங்க சாம்பியன் பட்டத்தை பல முறை வென்றுள்ளார் யார் இவர்? எப்படிங்க அது கேக்குறீங்க? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் கொடுத்துட்டேனா?
0: சதுரங்க விளையாட்டு வீரர் இல்லையா, பல முறை சாம்பியன் பட்டம் வென்றவர். அண்ட் இவர் விளையாடும் போது இவர் வந்து ஒரு சில மூலையே வந்து வின் பண்ணிருவாராமா, அதாவது செஸ் விளையாடுவோம் இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் மூல கூட வின் பண்ணிருவாராமா, அந்த அளவுக்கு வந்து திறமை பெற்றவர்னு சொல்றாங்க. அண்ட் அவர் வந்து ஒரு சில இன்டர்வியூஸ்ல வந்து எப்படி வந்து நீங்க ஹாபீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து சொன்னது என்னன்னா, அவர் வந்து இப்ப செஸ் வந்து நீங்க யார் கூட விளையாடுவீங்க?
1: செஸ் நம்ம வீட்டில் வந்து யார் கூட விளையாண்டுருப்போம், பிரதர் கூடயோ, ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, சிஸ்டர் கூடயோ அப்படி தான் விளையாடுவோம்
0: இல்லையா. ஆனால் அவர் வந்து அவர் கூடவே விளையாட வரவும்.
1: அப்படியா?
0: ஆமா. ஆனா நம்ம வந்து நம்ம கூட
1: விளையாடுவோம்,
0: விட்டு கொடுத்துருவோம் இல்லையா, நம்மளுக்கு தெரியும் அடுத்த. ஆனா அந்த மாதிரி மாத்தி மாத்தி விளையாண்டு ஜெயிக்கிறது வந்து ரெண்டு சைடும் வேற வேற ஒருத்தவங்களா மாறணும் இல்லையா?
1: ஆமா ஆமா, கட்டாயமா.
0: அந்த மாதிரி மாறி மாறி விளையாடக்கூடிய ஒருத்தர் அப்படின்றதும் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்ப நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு வந்துடலாமா? அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே 7 ஹிட்டு.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: நிலா அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: எனக்கு
1: ஓகே, அதாவது இப்போ வந்து என்ன சொல்ல வரீங்க, நான் வந்து உங்களுக்கு குவெஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆர்வத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கலாமா?
0: ஆமாம் ஆமாம், கட்டாயமாக எடுத்துக்கலாம் கீர்த்தி. ஏன் அப்படின்னா, அவங்க இந்த லிஸ்னஸ் எல்லாருமே அப்படி ஆன்சர் பண்ணது எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக, நானும் ஒரு லிஸ்னராக இருந்து ஒரு ஆன்சர் பண்ணலாமே அப்படின்னு தோணுது, அதுக்காக தான் கேட்குறேன். நீங்கள் ஒரு குவெஸ்டின் கேளுங்க, நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு.
1: ஓகே ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் யார் அப்படின்றதுல முதல் குழு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர் இவர்.
0: ஒலிம்பிக் போட்டி,
1: இது ரொம்ப காமனான க்ளூவா இருக்கு இல்லையா?
0: ஆமா ஆமா,
1: ஓகே. அது ஒலிம்பிக் போட்டியில வந்து பதக்கம் வென்றவர் இவர். இவர் வந்து ஒரு பெண் இந்திய வீராங்கனைகளுள் ஒருவர்.
0: பெண் அப்படின்றதுமே எனக்கு வந்து டக்கு ஞாபகம் வருது, பிவி சிந்து தான். கரெக்டா?
1: ஓகே, கண்டிப்பா கரெக்ட் தான். ஏன்னா அடுத்த க்ளூ வந்து நான் கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனைகள்ல வந்து இவரும் வந்து ஒருவர்
0: அப்படின்னு
1: சொல்லிதான் அடுத்த க்ளூ கொடுக்கலாம். எந்த ஜென்ரல் நாலேஜ் வேணும்னாலும் நான் வந்து போய் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ண வேணாம், உங்களை கேட்டாலே நீங்க வந்து சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வைப்ல இருக்கீங்க இல்லையா?
0: அது வந்து என்னன்னா, நம்மளோட லிசனர்ட்ட பேசணும் இல்லையா, அந்த ஒரு இதுல வந்து எனக்கும் அவங்களாட்டமே அப்படி நினைக்கிறேன். அதனால டக்கு டக்குன்னு ஆன்சர் எனக்கும் வந்துருச்சு.
1: ஓகே, இப்ப நம்மளோட நிகழ்ச்சியில வந்து கால் பண்ணி அதே வைபோட ஆன்சர் பண்ணும் அப்படின்னா எந்த நம்பர் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறீங்களா?
0: ஓகே, கட்டாயம் சொல்றேன். 9344901018 இது ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சுக்கலாம். செகண்ட் கூட இதே மாதிரி நம்பர் இருக்கு, 9342901018. அப்படி இல்லைன்னா 8300191018 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படியும் இல்லை என்னால் முடியல, இந்த கால் எல்லாம் எடுக்கவே மாட்டேங்குது, இந்த 3 காசுமே எடுக்கிறதுல அப்படின்னு சொன்னா இன்னொரு நம்பர் கூட நான் தரேன், 0423 இந்த நம்பரை எனச்சு 2966781 இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னு சொன்னாலுமே வந்து நீங்க எங்க கூட தொடர்பு கொண்டு எங்களோட இந்த ஈஸியான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னைக்கு 5 மணி வரைக்கும் தான். ஓகே, அந்த வரிசையில நிகழ்ச்சியில வந்து கால் பண்ணிருக்க நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓகே,
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
1: ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கும் வந்து நீங்க வந்து ஒரு பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் யார் அப்படின்றதுல முதல் க்ளூ உங்களுக்காக இது.
2: ஓகே மேடம்.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் திரைப்பட உலகின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இவர்.
2: இளையராஜா.
1: ஓகே, ஆக்சுவலா இளையராஜா அவர்கள் கிடையாது, செகண்ட் க்ளூ வச்சு கண்டுபிடிக்கலாம்.
0: 2 ஆஸ்கர் விருதுகளை வென்ற இந்தியர்.
2: ஏஆர் ரஹ்மான்.
1: ஓகே, வாழ்த்துக்கள். ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது தான் சரியான விடை, சூப்பராக வந்து கெஸ் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக நன்றி.
2: ஓகே மேடம்.
1: ஓகே, தேங்க்யூ. அதாவது பார்த்தீங்கன்னா ஆஷா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இவர் வந்து எந்த பாடலுக்கு ஆஸ்கர் விருது வாங்கினாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
0: ஜெய் ஹோ பாடல்.
1: ஆமா, கண்டிப்பா இல்லையா? சோ அந்த பாடல் வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு தெரியல, பட் அந்த பாடல் வந்து ஃபேமஸ் ஆன அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே அந்த பாடலுக்கு வந்து கண்டிப்பா டான்ஸ் ஆடுவாங்க, ஞாபகம் இருக்கு? அந்த டைம்
0: ஞாபகம் இருக்கு.
1: அந்த அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூல்னாலும் சரி இல்லனா வந்து கோயடா இருந்தாலும் சரி அந்த பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடாத
0: இல்ல அப்படினு சொல்லலாம் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடுனாங்க. அதனால வந்து என்னாச்சுன்னா, அப்ப வந்து அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பாட்டு வந்து கொஞ்சம் பயட்டத்தா இருந்தது.
1: ஆமா, கண்டிப்பா, அது ஒரு தனித்துவமான இசை இல்லையா?
0: ஆமா ஆமா, கட்டாயமா.
1: அதனால்தான் அது வந்து ஆஸ்கர் வென்றிருக்கு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் பாடலுக்கு இன்னொரு பாடலும் ஃபேமஸா வந்து, அது திரைப்பட பாடல் கிடையாது, இன்னொரு பாடலுக்கும் ஃபேமஸா வந்து இந்த டான்ஸ், அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியுமா? அதாவது இதுவே உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின் என்னன்னா, அதுல இன்னொரு க்ளூ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு தேசபக்தி கொண்ட பாடல்னு சொல்லலாம்.
0: இருக்கு, ஆனாலும் சடந்து ஞாபகம் வர மாட்டேங்குது.
1: ஓகே, அதாவது எந்த பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
0: வந்தே மாதரம்
1: பாடல். வந்தே மாதரம், மண்ணே வணக்கம்னு சொல்லிட்டு அந்த பாடலும் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சதுதான். ஆனா அது வந்து ஒரு ஆல்பம் சாங்கா வந்தது இல்லையா?
0: ஆமா, கட்டாயமா.
1: அந்த பாடலுக்கும் கண்டிப்பா ஸ்கூல்ல வந்து பாடாதவங்களும், அதே மாதிரி இந்த சுதந்திர தின விழா அதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களும் இருக்கவே முடியாது இல்லையா?
0: கட்டாயமா.
1: ஓகே, இப்ப நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே எப்பவுமே சமஹிட்டு.

0: 91.8ல நேர்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். கீர்த்திகா என் கூட வந்து ஆஷாவும் இருக்காங்க. அண்ட் ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டு நான் யாருன்னு சொல்லி நிறைய பர்சனாலிட்டிஸா மாறிட்டே இருக்கீங்க இல்லையா?
1: இப்ப கூட வந்து அடுத்த ஒரு க்வெஸ்சன் கூட ரெடியா வச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அது வந்து காலர்ட்ட கேக்குறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல. நானே இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நீங்க எப்படி முதல்ல வந்து ஒரே வைபா இருந்துச்சோ உங்களுக்கு, நானும் இதுல என்னோட பங்கு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதே மாதிரி இப்ப என்னோட பங்கு இருக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.
1: இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றிகரமான கேப்டன்களில் ஒருவர்.
0: ஓகே, வெற்றிகரமான கேப்டன்களில் ஒருவர் அப்படின்னா நிறைய கேப்டன்ஸ் இருக்காங்களே.
1: டக்குன்னு
0: தெரியல, அடுத்த க்ளூ.
1: இவர் வந்து ரொம்ப கூலான கேப்டன்.
0: கூலான கேப்டன் ஆக்சுவலாக அது அப்படி சொன்னாலும் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க மைண்டில், ஸோ அதனால ரெண்டு பேரையும் நான் சொல்ல முடியாது இல்லையா?
1: சரி சரி, இன்னொரு க்ளூ கூட
0: கொடுக்குறேன். ஐயோ, க்ளூ போயிட்டே இருக்கே.
1: நிறைய வந்து கேர்ள்ஸ் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க.
0: ஆக்சுவலி அதுவுமே வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு கேர்ள் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க. இது வந்து ரொம்ப அநியாயமான க்ளூவாக இருக்குது, எல்லாமே ரொம்ப காமனான க்ளூவாக இருக்குது. இன்னொன்று கரெக்டாக நான் வந்து இதை சொன்னால் நான் கண்டுபிடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுங்க பார்க்கலாம்.
1: இவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு.
0: ஓகே, இந்த எல்லா க்ளூவையும் வச்சு பார்த்தா ஒரு ஃபசல் மாதிரி கண்டிப்பா எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு தான் செட் ஆகுது. கரெக்டா?
1: கரெக்டா சொல்லிட்டீங்க. இவர் வந்து ஹெலிகாப்டர் ஷாட் மூலமா ரசிகர்கள் எல்லாமே கவர்ந்தவர் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: இன்னொன்னு என்னன்னா 2011 உலக கோப்பை சிக்ஸரால் நிறைவு செய்த வீரர் இவர்.
0: ஆமா, அந்த லாஸ்ட் பால் ஞாபகம் இருக்கா இல்லையா? அது வந்து அடிச்சாதான் நம்ம வந்து இந்தியா வின் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது.
1: இதெல்லாம் சொன்னா கீர்த்தி நீங்க ஈஸியாவே ரொம்ப கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்றத நான் கொஞ்சம் சுத்தி வளைச்சு போலாமே அப்படின்றத இந்த கேர்ள்ஸ்.
0: ஆனா அதுக்குன்னு க்ளூ அப்படின்னு சொல்லி இந்த க்ளூ வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு ரெண்டு மூணு கிரிக்கெட் வீரர்களுக்கு பொருந்துற ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன்.
1: அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன், நீங்க சீக்கிரமா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா?
0: ஆனா லிசனர்ஸ் மட்டும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம், நான் மட்டும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நல்லா இருக்கே உங்க நியாயம். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சாலே வந்து எங்கிட்ட அடுத்த க்வெஸ்சன் கேட்க முடியாது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கலாம்.
1: ஓகே, இன்னும் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி நம்மளுக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு கூட வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி க்வெஸ்சன், இந்த மாதிரி ஜாலியான இந்த கேம் ஷோலாம் வந்து டெய்லியுமே வந்துட்டு இருக்கு. அதனால வந்து அடுத்த ஷோல அவங்களுக்கான டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்.
0: ஓகே, கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் வருது, அதையும் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லையா?
1: ஆமா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தாவேக்கு அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களும் ECI நெட் கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்பட

0: 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ஷாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் சுசுவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜிசாவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: உலக செஞ்சிலுவை தினம்.
3: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 8ஆம் தேதி செஞ்சிலுவை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் செஞ்சிலுவை சங்கத்தோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, அதனால எவ்வளோ பேர் பலன் பெறுறாங்க, ஸோ அந்த மாதிரியான முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நீலகிரி மாவட்ட செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் மோரிஸ் சாண்டாக்ரூஸ் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு. சார் வணக்கம். சார்
4: வணக்கமா.
3: சார், இப்ப செஞ்சிலுவை சங்கம் அது வந்து எதற்காக வந்து உருவாக்கப்பட்டது?
4: இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பாக இதன் மாவட்ட செயலாளர், மாநில ரிசோர்ஸ் பர்சன் தமிழ்நாடு, மாநில தேசிய விருது பெற்ற நீலகிரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். ரெட் கிராஸ் வரலாறு, சேவைகள், சாதனைகள், முக்கியத்துவம் இவற்றினை பொதுமக்களுக்கு தெரிவிக்க நல் வாய்ப்பை வழங்கிய உதகை ஆல் இண்டியா ரேடியோ நிறுவன இயக்குனர், அதிகாரிகள், ஊழியர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.
3: அழகாவே சொன்னீங்க சார். இப்ப இந்த ரெட் கிராஸ் இந்த அமைப்பு வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது சார்?
4: மிக அருமையான கேள்வி. ரெட் கிராஸ் என்பது உலகில் மிக சிறந்த ஒரு தொண்டு நிறுவனமாக உள்ளது. வியாபாரி, ஜெனீவாவில் பிறந்த வியாபாரி 3 நெப்போலியனை பார்க்க பிரான்ஸ் செல்கிறார். செல்லும் வழியில் இத்தாலியின் வடப்பகுதியில் சல்ஃபரினோ என்ற இடத்துல தங்கி ஓய்வு எடுக்கின்றார். அந்த நாள் தான் 14 June 1859. அந்த நாள் மிக பயங்கரமான போர் மூண்டது. ஒரு பக்கம் பிரெஞ்சு ஆர்மிஸ், இன்னொரு பக்கம் ஆஸ்திரியன் ஆர்மி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதில் 40,000 மேற்பட்ட சோல்ஜர்ஸ் கை கால்கள் இழந்து உயிருக்கு போராடும் அந்த கோரமான நிலை அங்கே ஏற்பட்டது. இதை பார்த்த ஹென்றி டுனார்ட் என்ற வியாபாரி தன் மனதை மாற்றி மிகுந்த வேதனையடைந்து, பெரிய செல்வந்தர் அவர், தன் சொந்த பணத்தில் உணவு மற்றும் மருந்துகள் வாங்கி பக்கத்தில் உள்ள வாலிபர்களை அழைத்து கொண்டு அங்கு காயம்பட்ட, உடல் குறிப்புகள் சேதமடைந்த அந்த இராணுவ வீரர்களுக்கு முதலுதவி செய்து உணவு வழங்கி அவர் உயிரை காப்பாற்றினார். அந்த நேரத்தில் அங்கு மருத்துவமனை இல்லாததால் அங்குள்ள ஆலயம் மருத்துவமனை ஆக்கப்பட்டது. உதவி செய்யும் நேரத்தில் எல்லோரும் கத்தினார்கள். ஏனென்றால், சார் அவனுக்கு உதவி செய்யாதீங்க, ஏனென்றால் அவன் வெளிநாட்டு வீரர், அவன் உதவி செய்யக்கூடாது. அப்போ சொன்ன வார்த்தை, அவனும் மனிதன்தான், ரெட் கிராஸுக்கு எல்லாரும் மனிதர், மனித இணையத்தில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கும் உதவி தந்து உயிரை காப்பாற்றினார். இதுதான் போரினால் காயம் பெற்றவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட பெரிய அமைப்பு தான் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி ஆகும்.
3: சோ ரெட் கிராஸ் உருவான அந்த வரலாறே ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக செஞ்சிலுவை தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

0: வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்ப இந்த ரெட் கிராஸ் வந்து எந்த ஆண்டு துவக்கப்பட்டது சார்?
2: 1863 அதாவது பிப்ரவரி 17 ஜெனீவாவில் கூடப்பட்டது. இது ஏன் துவக்கப்பட்டது என்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த போரின் கொடுமையை பார்த்து உதவி செய்து தன் வீட்டுக்கு சென்ற ஜீனி என்ற டொனால்ட் என்பவர் அந்த வேதனையோடு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டார். அதன் பெயர் மெமரி ஆஃப் சல்ஃபரினோ. 1862 அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகம் ஐரோப்பா முழுவதும் பரவியது. கடைசியாக ஒரு வேண்டுகோள் விடுத்தார் புத்தகத்தில், உலகில் போராட்டங்களை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் போரினால் காயம்பட்ட வீரர்களை காப்பாற்ற பொதுவான ஒரு மருத்துவ குழு அமைக்க வேண்டும், அதை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குறிப்பாக போரிடும் நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அந்த செய்தி ஐரோப்பா முழுவதும் பரவியது. ஜெனீவா அரசாங்கம் இவரை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று அனுமதி கொடுத்து அந்த இயக்கத்தை ஆரம்பிக்க உதவி செய்தது. அந்த நாள் தான் 17 February 1863. இவர் என்ன செய்தார், தனியாக செய்ய முடியாத 4 நண்பர்கள் உதவியுடன், லூயிஸ் அப்பையா, குலமின் ஹென்றி டூஃபர், தியோடர் மொயினர், கெஸ்டோ மொயினர், அவர் என்ஜுடன் இணைந்து ஜெனீவாவில் முதல் கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு ஐரோப்பிய 14 ஸ்டேட், 36 டெலிகேட்ஸ் கலந்துகிட்டாங்க, 4 வாலண்டியர் ஆர்கனைசர்ஸ் கலந்துகிட்டாங்க. அதுதான் முதன் முதலில் ரெட் கிராஸ் என்ற கூட்டம் அமைக்கப்பட்டது. அதன் பெயர் ICRC, இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக செஞ்சிலுவை தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

0: வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்ப இந்த ரெட் கிராஸோட செயல்பாடுகள், நம்ம ரெட் கிராஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க சார்?
2: பொதுவாக நான் சொல்றேன், நான் ரெட் கிராஸ் பத்தி நமது சாதனைகள் சேவைகள், முதல் சுகாதாரம், நாம் முக்கியத்துவம் கொடுப்பது சுகாதாரம், மருத்துவ உதவி, பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரணம் வழங்குவது, இரத்த வங்கி சேவை, மனித அபிமான கொள்கைகள், இவற்றில் இளைஞர்களை பங்களிப்பு, இவற்றெல்லாம் நோக்கமாக கொண்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை நாம் சொல்ல வேண்டும், எங்களுடைய மோட்டோ ஐசவ், நான் எந்த நேரத்திலும் சேவை செய்ய தயாராகிறேன். யார் ரெட் கிராஸ் வாலண்டியர்ஸா வராங்களோ அவங்களுடைய நோக்கமே உள்ளது, மோட்டோவே ஐசவ். அப்போ நோக்கம், ஒரு அமைப்பு என்றால் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஹெல்த் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஷிப், இதுதான் அந்த மூன்று நோக்கங்களை வைத்துக் கொண்டு நம்முடைய ரெட் கிராஸ் செயல்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் ஏழு அடிப்படை கொள்கைகள், ஹியூமனிட்டி, இம்பார்ஷியாலிட்டி, நியூட்ரலிட்டி, இண்டிபெண்டன்ஸ், வாலண்டரி சர்வீஸ், யூனிட்டி அண்ட் யூனிவர்சாலிட்டி, இந்த ஏழு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு 1863 ஆண்டு துவக்கப்பட்ட, ஆரம்பிக்கப்பட்ட, தொடங்கப்பட்ட இந்த செஞ்சிலுவை சங்கமானது மிக சீரும் சிறப்புமாக செயலாற்றி வருகின்றன. பல போராட்டங்கள் ஐரோப்பில் நடந்தன, அதில் இவர்கள் சென்றார்கள், சேவை செய்தார்கள். இவ்வுலகமே போராட்டக்கூடிய சேவை, முதல் உலக போர் முடிந்தது 1917 இவர் செய்த சாதனைக்காக இவருக்கு ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதன் பிறகு இரண்டாம் உலக போர் முடிந்த 1944 இரண்டாம் உலக போரிலும் இங்கு சேவை செய்து ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றியதற்காக இரண்டாம் முறையும் இவருக்கு ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதன் பிறகு 1963 நூறு ஆண்டுகளின் செலுத்து சேவை பாராட்டி 3வது முறை ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு நோபல் பரிசு, உலக பெரிய பரிசான நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த ரெட் கிராஸ் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஜீன் என்ற டொனால்டுக்கு 1901 அவரால் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது என்பதற்காக முதலில் உலக சமாதான நோபல் பரிசு கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. உலகிலேயே முதன் முதலில் சமாதானத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர் ரெட் கிராஸ் என் தந்தை ஜீன் என்ற டொனால்டு என்றால் அது மிகையாகாது.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக செஞ்சிலுவை தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

0: வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். இப்ப இந்த போர் சூழல் அதிகமா இருக்கிற டைம்ல வந்து இந்த ரெட் கிராஸோட அவசியம் என்னங்கறது மக்களுக்கு கண்டிப்பா புரியும். கிராஸ்க்கு இந்த அனுபவங்களை சொல்லுங்க சார்.
1: பல போராட்டங்கள், பொதுவாகவே ஐரோப்பா என்பது போராட்டம் மிகுந்த நாடு. அந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுது. அதே போல போராட்டம் நடக்கும் பொழுது அங்குள்ள மக்கள் சிதறி போவார்கள், இங்குள்ள மக்கள் வேறு இடம் போவார்கள், வேறு இவர் அந்த முகாமிலும் அடைக்கப்பட்டுவார். அந்த முகாம்களுக்கு சென்று அவருடைய விலாசங்களை முதலில் வாங்கி கொண்டு போட்டோ எடுத்து இவர்கள் எல்லாம் எங்களிடம் பாதுகாப்பாக உள்ளார்கள் என்று அறிவிப்பார்கள். அந்த போட்டோவை இன்னொரு முகாமுக்கு கொண்டு சென்று சொல்வார்கள், இவர்கள் எல்லாம் எங்களிடம் பாதுகாப்பு இருப்பார்கள் என்று சொன்னவுடன் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றன. நாம் பிரிந்தவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்று தெரியாத நிலையில் உயிரோடு இருப்பது இந்த சேவை செய்கின்றன. உணவு வழங்குவது, உடை வழங்குவது, அதே போல பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் அழைத்து செல்வது என்ற மிக மிக நம்பிக்கையான உலகமே ரெட் கிராஸ் வாலண்டியர்ஸ் ஏற்றுக்கொண்டு சேவை செய்து வருகின்றன போராட்ட காலங்களில். அது மட்டுமில்லாமல் இந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு இந்த பேண்டேஜ் கிப்ட் இதெல்லாம் அங்க அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அனுப்புவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அங்குள்ள குழந்தைகளுக்கு அந்த கிஃப்ட் கொடுப்பது, அந்த அதை இல்லாமல் மனித நேயம். சின்னத்தான் சண்டை போட்டாலும் நம் அனைவரும் குழந்தைகள் ஒரு மிகுந்த ஒரு மனித நேயத்துடன் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பானது இன்று வரை சுமார் 163 ஆண்டுகள் தொடர்ந்து சேவை செய்து வருகின்றன. எந்த ஒரு இதுவும் இழக்காமல் செய்து வருகின்றன. எங்களுடைய நோக்கமே மனித சேவை. மனிதனை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும். போரை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் போரினால் காயப்பட்டவர்களையும் நாம் காப்பாற்றலாம் என்றும், கொடுமையான நோய் நொடி கொரோனா போன்ற காலங்களில் எங்களுடைய சேவை மிக சிறந்தது. உதாரணமாக சொல்ல போனால் நம்முடைய நீலகிரி மாவட்டம் எடுத்துக்கொண்டாலே அந்த கொரோனாவில் இருந்த உடல்களை ஹாஸ்பிட்டலிருந்து அடக்கம் செய்து யார் எனக்கு இன்னும் தெரியாது. ரெட் கிராஸ் ஒன்லி ஒன்லி அதை சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன். இந்த அனைத்து இறந்த கொரோனா உடல்களை

0: மருத்துவமனையிலிருந்து கணவன் இழந்தால் மனைவி கொடுக்க மாட்டாங்க, மனைவி இழந்தால் கனவு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தராமல், குடும்பத்தில் உள்ள தராமல், அந்த உடல்களை எந்த வேறுபாடு இல்லாமல் தன் கையினால் கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். அதன் பிறகுதான் கை உரைகள், பாடி கவர் எல்லாம் வந்தது. அதன் பிறகு பல நிறுவனங்கள் சேர்ந்தாங்க. ஆனா முதன் முதலில் இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில், எங்களுக்கு தெரிந்தவரை நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து கொரோனா உடல்களை கொண்டு சென்றது நீலகிரி மாவட்ட ரெட் கிராஸ் FHS என்றால் அது மிகையாகும்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக செஞ்சிலுவை தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.
2: அழாத கண்ணா, ராசா என்ன அழாததா அழாத

0: வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். இப்ப நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெட் கிராஸ் வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க சார்?
1: புயல் நிலச்சரிவு இவற்றால் பாதிக்கப்பட்ட நமது மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குகின்றோம். உடனடியாக அங்கு நேரில் சென்று அவர்களுக்கு கம்பளி, போர்வை, தார்பாலின், புடவை, சேவை, டார்ச் லைட், காலனி, டவல், உணவுப் பொருட்கள், பீஸ்ட், சோப்பு மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை அங்கு நேரடியாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். முகாம்களுக்கு தங்க வைத்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் அனுமதியுடன் பல இடங்களுக்கு நேரடியாக சென்று நாங்கள் சேவை செய்து வருகின்றோம். அதே போல கை கால்கள் அவருக்கு இலவசமாக செயற்கை கை கால்கள் வழங்கியுள்ளோம். இதுவரை 16 பேர் கொடுத்திருக்கோம். அதில் 2 ஆண்களுக்கு 2 கால்களுமே இல்லை, 2 கால்களுமே இலவசமாக கொடுத்து அவர்களை நடக்க செய்திருக்கின்றோம். இப்பொழுதும் அவர்கள் நம்முடைய உதகை நகரிலே வளம் வந்து கொண்டுள்ளனர். அதே போல காடட் ஃபேக்டரியில யாருமே உள்ள போக முடியாது. அங்கு இந்த பிளாஸ்ட் ஆகும் பொழுது எங்களை மட்டும் அனுமதித்தார்கள், எங்களை எம்ஆர்சி. நாங்கள் உள்ளே சென்று அங்குள்ள அந்த பேர்ன்ட் ஆன உடம்புகளை பக்கெட்ல எடுத்து அடையாளம் காண முடியாத நேரத்தில் கூட அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அங்கும் சென்று சேவை செய்தோம். எனவே எங்களுக்கு எந்த இடத்திலும் தடங்கள் ஏற்படவில்லை. அதே போல பேருந்து விபத்து, மந்தாடாவில் உள்ள பேருந்து விபத்து நடக்கும் பொழுது அங்கு உள்ள இறந்த உடம்புகள் நம்முடைய உதகை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு நாங்கள் 2:10 வரைக்கும் சென்றிருந்தோம். அங்கு போனோம், அந்த உடல்களை கொண்டு செல்ல வாகனம் கிடையாது. ஆனால் எங்களுடைய வாகனங்கள் FHS ரெட் கிராஸ் வாகனங்கள் இங்கிருந்து பல இடங்களுக்கு நாங்கள் அந்த உடல்களை கொண்டு சென்று 1 பைசா வாங்காமல், குறிப்பாக உதகையிலிருந்து மைசூருக்கு ஒரு அம்மா வந்து இருந்துட்டாங்க, அந்த அம்மாவுடைய பாடை கொண்டு சென்றோம். அதைவிட முக்கியமானது உதகைக்கு சுற்றுலா வந்த கல்கத்தா ஒரு ஃபேமிலியில உள்ள ஒரு அம்மா குளிர் தாங்க முடியாமல் இருந்து விட்டார்கள். அவர்களுடைய உடல்களையும் கொண்டு செல்ல வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். எனவே GD என்பவர் என்னை அழைத்தார். நாங்கள் சென்னையும் கல்கட்டாவும் தொடர்பு கொண்டு அங்கிருந்த உடலை கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை, சென்னையிலிருந்து கொல்கட்டாவுக்கு இலவசமாக நாங்கள் அந்த உடலை கொண்டு சென்றோம். இது ஒரு பெரிய சாதனை. அதோட நாடு விட்டு நாடு பல இடங்கள் ஸ்டேட்டு கொண்டு போய் சென்றோம். 1 பைசா நாங்கள் அவங்களுக்கு வாங்கவில்லை. ஆனால் அங்கிருந்து அவங்களை பாராட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் குன்னூரில் அந்த கிடங்கு என்ற இடத்தில் ஒரு கூலி தொழிலாளி, அவனுக்கு அது மூளை காய்ச்சலிருந்து விட்டான். ஒரு மிக வறுமையான குடும்பம், 3 குழந்தைகள் அந்த அம்மா இருந்தாங்க. எங்களை அழைத்தார்கள். ஒன்றே அவங்களுக்கு போய் வேண்டி உதவி செய்து எங்க வாகனத்தில் சென்னை கொண்டு அங்கு தங்க வச்சு அங்கிருந்து கல்கட்டாவை கொண்டு சென்றோம். இன்னொன்று இங்கிருந்து மகாராஷ்டிரா கொண்டு சென்றோம். இவ்வாறு நம்ம கொண்டு முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ட்ரெயின் எக்ஸ்பிரஸ்ல வந்து என்ஜினுக்கு பக்கத்து கம்பார்ட்மெண்ட், காஃபின் கம்பார்ட்மெண்ட் சொல்லும், அங்கதான் அந்த உடல்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வசதி செய்யப்பட்டுள்ளது. இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக செஞ்சிலுவை தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.
2: சிறகில்லை நான் கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன மெடிக்கல் கேம்ப், ஹெல்த் கேம்ப், அந்த மாதிரி பிளட் டொனேஷன் கேம்ப் அதெல்லாம் நம்ம பண்றோம்ல சார்.
1: முக்கியமாக நமக்கு கண் மிக முக்கியமானது. எனவே இலவச கண் பரிசோதனை நடத்துகின்றோம், இலவச கண் கண்ணாடி வழங்குகின்றோம். இங்கு மட்டுமில்ல, நீலகிரி மாவட்டம் முழுவதும் மலைவாழ் மக்கள், கிராம மக்கள், மருத்துவமனைக்கு செல்ல இயலாதவர்களுக்கெல்லாம் சென்று அங்கு இலவச கண் பரிசோதனை, மேலும் அவர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை உதகை அரசு மருத்துவமனை மற்றும் கோயம்புத்தூர் உள்ள அரசு மருத்துவம் நாங்கள் இலவசம் இங்கிருந்து அடுத்து சென்று ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இது ஆயிரக்கணக்கான, ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் கூட பயனடைந்துள்ளனர். இது வந்து கண். அடுத்தது மனித உயிரை காப்பாற்ற ரத்தம் மிக முக்கியமானது. எனவே ஒவ்வொரு மாதமும் இரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்து அரசு மருத்துவ இரத்த வங்கிக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். மிக சிறந்த சேவையாக எல்லாராலும் பாராட்டப்பட்டுள்ளன. எங்களுக்கு இரத்தம் தான முகாம் நடத்த உதவி செய்வதற்கு அனைத்து கல்லூரிகளில் உள்ள யூத் ரெட் கிராஸ் அமைப்பினர், ஒவ்வொரு கல்லூரிகளிலும் யூத் ரெட் கிராஸ் கட்டாயமாக ஒவ்வொரு ஆண்டிலாவது இரத்த தான முகாம் நடத்த வேண்டும் என்று அரசின் ஒரு விதி உள்ளது. அதனை வைத்துக் கொண்டு அனைத்து கல்லூரிகளிலும் ஆண் பெண் என்று இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இரத்த தான முகாம் நடத்துகின்றனர், எங்களுக்கு உதவி செய்கின்றனர். அது மட்டுமல்ல, ஓட்டல்ஸ், இந்த ஸ்டார் ஓட்டல்ஸ் உள்ளவர்கள் அவர்களும் எங்களுக்கு இரத்த தானம் முகாம் ஏற்பாடு செய்ய அனுமதி கொடுத்து உதவி செய்கின்றனர். அது மட்டுமல்ல, பொதுமக்கள், சில அமைப்பினரும் சில வாலிபர்களும் எங்களுக்கு இரத்த தான முகாம் செய்கிறார்கள். நாங்கள் வாங்கும் அனைத்து ரத்தமும் அரசு மருத்துவ வங்கிக்கு தான் கொடுக்கப்படும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எம்ஆர்சி மிக பெரிய இடம், அந்த இடத்துல வந்து நாங்கள் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்தோம். அங்கு உலக சார்ந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற இராணுவ அதிகாரிகள் வந்து இரத்த தானம் செய்தார்கள் என்றால் அது மிகையாகுது. 100 மேற்பட்ட செய்தார்கள். அது மிக முக்கியமான அமித் சிங் என்ற ஸ்டாஃப் காலேஜ் ஜென்ரல், 59 இயர்ஸ், அவர் வந்து இரத்த தானம் செய்தது பெரிய சாதனையாக நாங்கள் வேண்டாம் என்று சொன்ன விருந்தாளர்கள். அவர் 59 வயது நிறைந்த அந்த ஜென்ரல், அவரே வந்து இரத்த தானம்

0: கிராஸின் மீது அவ்வளவு நம்பிக்கை. மக்கள் சேவை மனித நேயம் மிக உயர்ந்தது என்று நாம் நிரூபிக்க கடமைப்பட்டுள்ளோம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக செஞ்சிலுவை தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

0: எதையும் எதிர்பார்க்காமல் தன்னார்வத்துடன் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாகும். மற்ற அமைப்புகள் அல்லாமல் நம்முடைய மோட்டோ ஐசவ், எதையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்வது. ரெட் கிராஸ்ல வந்து நீங்க மற்ற அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் தயவு செய்து இங்கு வந்து, நாங்க பொதுவாக அரசியல் அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடாது, மத சார்பு இருக்கக்கூடாது. இருக்கலாம், மதத்தை சார்ந்து இருக்கலாம், ஆனா மத வெளியர்களாக இருக்கக்கூடாது. அமைதி விரும்புவர்கள், பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பவர்கள், எந்த நேரத்தில் உதவி செய்ய தயாராக உள்ள அவர்கள், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஜாதி மத மொழி நில வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம், அவர்கள் முதல் ஆயுட்கால உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். அந்த ஆயுட்கால உறுப்பினர்கள் வந்து 1000 ரூபாய் செலுத்தி, தொகையான 1000 ரூபாய் செலுத்தி சேர்ந்து கொள்ளலாம். அதன் பிறகு அந்த சான்றிதழானது டெல்லியில் வந்து வரப்படும். அதாவது நாங்கள் தரும் உங்களுடைய அந்த பயோடேட்டாவை எல்லாம் சென்னைக்கு அனுப்புவோம், ஸ்டேட் பிரான்ச் அதை வெரிஃபை பண்ணுவாங்க, அதன் பிறகு டெல்லிக்கு செல்லும். ஏன்னா டெல்லியில் அவருக்கு பாட்பாடுகள், இவர் மீது ஏதாவது குற்றம் குறை உள்ளதா, ஏதாவது போலீஸ் இருக்கா என்று பார்த்து அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்களை நம்ம ரெட் கிராஸில் இணையே அனுமதிப்பார்கள். அதன் பிறகுதான் அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும். அதுமில்ல செல்வந்தர்கள் கூட சேரலாம். பேட்டன் வந்து 25,000 கொடுக்கலாம். அதே போல வைஸ் பேட்டன் 12,000 கொடுக்கலாம். மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அவர்கள் கட்டாயமாக அந்த நிறுவனங்கள் ரெட் கிராஸ்ல சேரணும். அதுக்காக அமைப்பு 50 ரூபாய் பதிவு கட்டணும். அதே போல கல்லூரிகளுக்கும் 50 ரூபாய் தான், நம்முடைய பள்ளிகளிலும் 500 ரூபாய் செலுத்தினால் அனைத்து மாணவர்களும் ரெட் கிராஸின் உறுப்பினராக உள்ளோம். ஏனென்றால் பள்ளிகளையும் கல்லூரி மாணவ மாணவிற்காக மிக முக்கியமாக நாங்கள் பல சேவைகள் செய்து வருகின்றோம். அதையும் சொல்ல போகிறோம். அவர்கள் சேர்ந்து விட்டால் டிஸ்ட்ரிக்ட் கேம்ப், ஸ்டேட் கேம்ப், நேஷனல் கேம்ப், நம்முடைய மாணவர்கள் நாகாலாந்து அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று சேர்ந்து நம்முடைய நீதி மாவட்ட பெருமையை நாங்கள் நிலைநாட்டுகின்றோம். அங்க கவர்னரால் தி பெஸ்ட் யூனிட் என்ற பெருமையை நாங்கள் வாங்கியிருக்கின்றோம். நாகாலாந்து, ஹரியானா, அது நியூ டெல்லி, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துக்கும் போயிருக்கின்றோம். நமது மாவட்ட உள்ள அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் அதன் முதல்வர்களும் தலைமை ஆசிரியர்களும் மிகுந்த ஒத்துழைப்பு தருவதால் தான் நம்முடைய தி பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு 2011 பிரசிடன்ட் பிரணாப் முகர்ஜி வழங்கப்பட்டது. நான் அங்கு சென்று வாங்கி வந்தேனே தவிர அதற்கு உரிமையானவர்கள் சொந்தக்காரர்கள் அதற்காக பாடுபட்டவர்கள் என்றால் அனைத்து கல்லூரி, பள்ளி, ஜெயாட்சி, ஒய்யாட்சி, பொதுமக்கள் தான். இவருக்கு செய்த சாதனைக்காக நம்ம கொடுக்கப்பட்டது, அதை நாங்கள் வாங்கி வந்திருக்கிறோம், அதை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக செஞ்சிலுவை தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பாடலுக்கு பின்.

morning. Hey, who is this? Who is this? Arnie Finger.

0: வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். பொதுநலனை தாண்டி படிப்பு இந்த மாதிரியான வறுமை கோட்டு கீழே இருக்க குழந்தைங்க அவங்களுக்குலாம் நம்ம ரெட் கிராஸ் மூலமா ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்?
1: பொதுவாக நாங்கள் மருத்துவ வழியில் போகிறோம். ஹார்ட் ஆப்ரேஷன் 5 பேருக்கு செஞ்சோம். ஹார்ட் ஆப்ரேஷன் அந்த காலத்தில் 1.5 லட்சம் 1988 பெரிய தொகை. ஜோசப் படிக்கிற பையனுக்கு ஆப்ரேஷன் நடத்த வேண்டிய கட்டாயம். கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் 1.5 லட்சம் கேட்டாங்க. அவருக்கு ரொம்ப இந்த ஏழ்மையானவர்கள். அப்போ நான் ரெட் கிராஸ் கன்வீனராக இருந்தேன். எங்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்போ நாங்கள் சிஓ அனுமதியுடன் மாவட்ட ஆட்சி அனுமதியுடன் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு ஈச் ஒன்று போய் கலெக்ட் பண்ணுங்க. அந்த அமௌண்ட்டை டேக் த டிடி இன் ஃபேவர் ஆஃப் ஹாஸ்பிட்டல். ஹெட் மாஸ்டருக்கும் போகாது, எங்களுக்கு போகாது, ஆப்ரேஷனில் திரும்பி வந்துடும். இப்படி நாங்கள் வந்து இந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். ஹாஸ்பிட்டலில் அனுப்பும்போது இப்போ சொல்ல பெருமைப்படுகிறது, அதிகமாக கொடுத்தவங்க ஜெல் மெமோரியல் மில்லில் பள்ளி 10,000, சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊட்டி 8,500, இப்படி ஒவ்வொரு 500 ஆயிரம் அவங்கள முடிந்தது கொடுத்தாங்க. அந்த பையன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நான் நேரில் சென்று செய்யப்பாரு. அங்கே 1.5 லட்சம் அங்கே பத்தலை எங்களுக்கு. அப்போது 40,000 தான் எங்களுக்கு வசூலானது. நம்முடைய ஜேடி மூலமாக சென்னையில் உள்ள நம்முடைய அரசு உயர் மருத்துவமனைக்கு நானே அழைத்து சென்று அங்கே அவனுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். அவன் பாருங்க, இன்னைக்கு 12th முடிச்சிட்டான், இப்போ ஃபுட்பால் ஆடுறான். எனக்கு அது பெருமையாக உள்ளது. அவன் வந்து ஒரு ஏழை மன உதாரணமாக சொல்லிக்கிறேன். இப்படி குழந்தைகளுக்கும் ஒரு 5-6 யாருமே எதிர்பார்க்காமல் யாருமே டொனேஷன் வாங்காமல் மாணவர்களை காப்பாற்றிய பெருமை நம்முடைய ரெட் கிராஸ். இதுக்காக சுப்ரேஸ் ஆகும் மேடம் எங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே போல ஸ்டேட் கவர்னர் அண்ட் மினிஸ்டர்ஸ் அவார்டால் நாங்கள் அடிக்கடி நாங்கள் பெற்று வந்துள்ளோம். அதே போல மாவட்டத்திலேயே அதிக இரத்த தான முகாம் நடத்திய பெருமைக்காக எங்களுக்கு சிறந்த சேவைக்கான ஸ்டேட் அவார்டு கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நாங்கள் பெறும் பொழுது இன்னும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. மாணவர்களும் சின்ன வயதிலேயே உதவி செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க என்ன வேண்டும், போட்டி போடாமல் இருக்கலாம், அது ஒரு வெளியாக மாறக்கூடாது. எனவே அந்த நல்ல குணத்தோடு வளர ஜூனியர் இலக்கத்தை சேர்க்கணும், யூத் இலக்கத்தில் சேருங்க. அதன் மூலமாக மக்கள் சேவை செய்து வருங்கள். மாணவர்களிடையே இப்போ இப்பொழுது வந்து போதை பழக்கம். இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு போதை ஒழிப்பு. அதாவது சின்ன வயது முதலே போதைக்கு அடிமையாக இப்போ எல்லா வீட்லேயும் பிரச்சனைமா, தன் குழந்தைகள் அடக்க முடியவில்லை. உங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறேன், இதை நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இது வேலைட்டெல்லாம் இதுக்கு முன்னால் நடந்துட்டு இருக்கு, இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு, தவிர இது யாரும் குறை சொல்ல முடியாது. எனவே அதுக்கு அடிமையாக பார்த்துக்கொள்ள நல்ல நெண்ணிலை வளர்க்க வேண்டும். அப்பா அம்மா குழந்தைகளோடு இணைந்து செயல்பட வேண்டும். இது செஞ்சாது ஆகாது. போதைக்கு அடிமையானவர்களை மீண்டு வந்தார்கள் என சரித்திரமே கிடையாது. எனவே போதை ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்திலேயும் நாங்கள் போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். அதை கொண்டு வருவது கடத்துவது சொல்லு மாணவர்களே, உங்களுக்கு எங்கேயாவது இந்த போதைப் பொருள் விநியோகம் செய்திருந்தால் அதை இதுக்கு போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க. தெரியப்பட்டு தைரியமாக சொல்லலாம், ரெட் கிராஸ் ஸ்டூடெண்ட்டு, அப்படி தைரியமாக நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுங்க. சமுதாயம் காக்க காவல்துறை மட்டுமில்லை, நாமும் சர்வீஸ் பண்ண வேண்டும். போதைப் பொருள் எங்கு பார்த்தாலும் அதை ஒழிக்க வேண்டும் என மனித குலத்துக்கு மிகுந்த பெரிய ஆபத்து. இந்த கொரோனா விட கொடியமானது இந்த போதைப் பொருள். அதுக்கு அடுத்தது இப்ப தற்கொலை. இப்ப மாணவர்கள் ஒரு கோபத்தோடு டென்ஷனோட வாழ்கிறார்கள். ஒரு சிறிய தோல்வி கூட தாங்க முடியவில்லை, தாங்க முடியாதவங்க தற்கொலைக்கு போயிடுறாங்க. அது தற்கொலை முடிவு அல்ல, அது என்ன காரணம் என்று அதை நிவர்த்தி செய்து நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளிலும் நாங்கள் ஸ்டூடெண்ட் மூலமாக டீச்சர்ஸ் மூலமாக நம்முடைய சிஓ டி ஹெட்மாஸ் மூலமாக இந்த விழிப்புணர்வு நடத்தி கொண்டு வருகின்றோம்.
0: இந்த ஆண்டோட ரெட் கிராஸ் தீம் சார்,
1: இப்போ நம்முடைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஜெனீவா அமைதி ஒப்பந்தமானது 1864 கொண்டு வரப்பட்டது. இந்த ரெட் கிராஸ் நோக்கம் என்ன, இதை எப்படி இந்த புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, அதுக்கு முதலில் 4 புரோட்டோகால். முதலில் நிலத்தில் காயமடைந்த நோய்வாய்ப்பட்ட வீரர்களை பாதுகாத்தல் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்தது 2வது புரோட்டோகால், கடலில் நோய்வாய்ப்பட்ட சிப்ரிகிடு உடைந்த காயமடைந்த வீரர்களை காப்பாற்றுவது. 3வது போர் கைதிகளை மனித அபிமானத்துடன் நடத்துதல், அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதே போல 4வது போர்க்காலத்தில் பொதுமக்களை பாதுகாத்தல். இந்த 4

எல்லாம் வீட்டில் இருந்திருப்பீங்க. நாங்கள் வந்து வெளியிலே இருந்தோம். மருத்துவமனைக்கு செல்வது, வேண்டிய ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர், இது போன்ற கொரோனா எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு மாத்திரைகள், மருந்துகள், கவர்கள், சூப் போன்ற எல்லா சாதனங்களையும் நாங்கள் லட்சக்கணக்கான பொருட்கள் மதிப்புள்ள சாதனங்களை உதவி செய்து உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலிருந்து

0: வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். செஞ்சிலுவை சங்கத்தோட சேவைகள் எப்படி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. இது கிராமத்துல மூளை முடுக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் போய் சேரும். உதவி தேவைப்படுவோர் கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் செஞ்சிலுவை சங்கத்தை அணுகுவாங்கன்னு நான் முழுசா நம்புறேன்.
1: நம்முடைய ரெட் கிராஸ் சேவையை பாராட்டி தேசிய மற்றும் மாநில தலைமையகம் நமக்கு ஒரு நடமாடும் மருத்துவ வாகனத்தை வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு அதை நாங்கள் இனாகுரேட் பண்ணோம். இதுவரை 400 முகாம்கள் நடத்தி, மாவட்டம் முழுவதும் 400 முகாம்கள் நடத்தி 24,000 மேற்பட்ட பேர்கள் பயனடைந்துள்ளனர். இதை நான் செய்ய சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் கிராமத்தில் உங்க கிராம மக்கள் பயன்பெற வகையில் நீங்கள் விரும்பினால் எங்க அழைத்தால் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கு வந்து இலவச மருத்துவ பரிசோதனை, சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட் போன்ற செய்து இலவச மருந்து மாதிரி வழங்குகின்றோம். ஊசி தேவைப்பட்ட இலவசமாக ஊசி மூலம் மருந்து செலுத்துகின்றோம். இப்படி சிறந்த சேவை நாங்கள் செய்ய தயாரிக்கின்றோம். 100 பைசா செலவு இல்லாமல் எதையும் எதிர்பார்க்க நாங்கள் செய்யும் சேவை. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை எங்களுடைய அந்த மெடிக்கல் வேன் அங்கே வரும். எங்களுக்கு என்ற மருத்துவர், மருந்தாளர், நர்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் டிரைவர், நான் நோடல் ஆபீசர் இருக்கின்றேன். எனவே நம்மால் நம் மக்களை காப்பாற்ற சிறந்த சேவை செய்யலாம் என்று இதன் மூலம் தெரிவிக்கின்றேன்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை உலக செஞ்சிலுவை தினம் குறித்து நீலகிரி மாவட்ட செஞ்சிலுவை சங்க செயலாளர் மோரிஸ் சாந்தா குரூஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் KS ஸ்ரீதேவி. நிகழ்ச்சி அமைப்பு R ராஜ்குமார். அமைப்பில் உதவி KS ஸ்ரீதேவி.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடி FM 101.8.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கலாம் நேர்களை. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 342 பகுதி, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், பீன்ஸ் சாகுபடி குறித்து சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 9:30 அரங்கிசை, நாகை ஆர் முரளிதரன், டாக்டர் பி பத்ரிநாராயணன் ஆகியோர் வயலனிசை, ஸ்ரீ முஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை நிகழ்ச்சிகள், நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ஆ அனுராதா அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நீலகிரி வாழ் உயிரினங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்கு துணை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, இதில் நீரிழிவு நோய் குறித்து மருத்துவர் முகமது ஈசா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டம் அறிவோம். சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் சுசானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: This is Akashwani, the news read by Nishit Kumar. Senior BJP leader Suvendra Adhikari will be the new Chief Minister of West Bengal. BJP Legislature Party in the state elected him the leader in a meeting held in Kolkata today, paving the way for him to become the first BJP Chief Minister of the state. Addressing the media, Union Home Minister Amit Shah said Mr. Adhikari's name was proposed at the meeting and since no other nomination was received, his name was finalized.
3: The election process was completed just a few days ago. Around 8 proposals and supporting nominations were received and all of them were in favor of the same name. Sufficient time was also given for any other nomination, but no second name was proposed. Therefore, as the central observer, I declare Suvendu Adhikari as the elected leader of the West Bengal Legislative Party.
4: Vidhan Mandal Dal ke Neta ke Roop mein Nirvachit Ghoshit Karta Hoon.
2: Tomorrow morning, the oath-taking ceremony of the government will be held at the Brigade Parade Ground. Prime Minister Narendra Modi, along with the host of union ministers and several chief ministers from the BJP rule states, will attend the ceremony. As the ceremony is being held on the occasion of Rabindra Jayanti, cultural performances will also form part of the programme. In the formation of a new government in Tamil Nadu, TVK, the single largest party, has been seeking support from the CPI, CPM and the VCK. Congress has already lent support with 5 MLAs. After much discussion today, the CPI and CPM, having 2 MLAs each, has offered unconditional support to TVK to form the government. VCK is likely

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: பாகுபலி 2 திரைப்படத்திற்காக கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி. நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்றிரவு 7:30 மணிக்கு பீன்ஸ் சாகுபடி குறித்து சந்தோஷ்குமார் அவர்களுடன் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நீர்முகம் இடம்பெற கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேக நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேக்காவிற்கு ஆதரவளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாவேக்கா அரசமைக்க ஆதரவளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக்காவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக்கா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேக்கா மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேக்காவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறு.

0: என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேகாவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேகா தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் கழையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைக்காலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 தேதி வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னல் எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ்

149 என்ற புள்ளிக் கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.

0: நங்கல்லா செய்தோ இன்னகிட்ட கேட்டோ. இது பெட்டத கமலும் படுகு மொழியை பாடல்கள். டெய்லி சந்தோ 6:41 இஜு மணி கேட்டா நீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோக நாங்க கேட்டுதா கவனமாடி ஒன்னொன்று ஜனவும் கேட்டு நோடி நாயக மறுச்சு நீங்க நான் சந்திச்சினேன்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:05 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:15. ஆகாஷ்வாணி
1: மாவா வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: நேதாஜி தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றதாதாயே.
4: ஆம் மகனே, தொடக்கத்தில் சில வெற்றிகளை சுபாஷின் இந்திய தேசிய ராணுவம் பெறத்தான் செய்தது. 1944 ஏப்ரல் 6 கடுமையான போருக்கு பிறகு ஜப்பான் இந்திய தேசிய ராணுவ கூட்டுப்படையினர் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கொஹிமாவை கைப்பற்றினார்கள். அதே வேகத்தில் மே மாதத்தில் இம்பாலின் ஒரு பகுதியும் கூட்டுப்படையினர் வசம் வந்தது. தென்கிழக்கு ஆசியாவில் பெரும் பகுதியை கைப்பற்றிய ஜப்பான் இதன் மூலம் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் நுழைந்தது. 1944 ஜூலை 6 நேதாஜி சுபாஷ் சிங்கப்பூரில் இருந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் பேசினான். அப்போதுதான் முதன் முறையாக காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தான். தனது போர் முயற்சிகளுக்கு காந்தி ஆதரவளிக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் இயற்கையின் போக்கை அந்த கூட்டுப்படையினர் கணிக்கவில்லை. பருவமழை இடையில் குறுக்கிட்டது. அதனால் ராணுவ தளவாடங்களும் உணவுப் பொருள்களும் வந்து சேர்வதும் தடைப்பட்டது. அந்த நேரத்தில்தான் பிரிட்டிஷார் கூடுதல் படையுடன் அந்த பகுதியை முற்றுகையிடத் தொடங்கினார்கள். இதனால் ஜப்பான் இந்திய தேசிய ராணுவ கூட்டுப்படை பின்வாங்க தொடங்கியது.

1945 மே மாதத்தில் பிரிட்டிஷ் படை ரங்கூனை கைப்பற்றியது. 23,000 இந்திய தேசிய இராணுவத்தினர் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் விசாரணைக்காக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். இதற்கிடையே நேச நாட்டு படைகளின் தாக்குதலில் அச்சு நாட்டு படைகள் தோல்விகளை சந்தித்து வந்தன. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்க கூட்டு படைகளின் தாக்குதலில் ஜெர்மனி சரணடைந்தது. இதன் மூலம் ஐரோப்பாவில் 2nd உலகப் போர் முடிவுக்கு வந்தது. ஜப்பான் கைப்பற்றி இருந்த தீவு கூட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அமெரிக்க கூட்டுப்படைகளும் தாக்கி கைப்பற்ற தொடங்கின. இடையில் 1945 ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் அமெரிக்கா ஜப்பான் நகரங்கள் மீது அணுகுண்டுகளை வீசியது. ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்களில் வீசப்பட்ட அணுகுண்டுகளால் ஜப்பான் நிலைகுலைந்தது. போரில் இருந்து பின்வாங்க முடிவு செய்த ஜப்பான் 1945 ஆகஸ்ட் 15 சரணடைவதாக அறிவித்தது. ஜப்பான் சரணடைந்த பின்னர் தன் நோக்கம் நிறைவேறாததை உணர்ந்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போது ரஷ்யா நேச நாடுகளின் பக்கம் இருந்தது. எனவே ரஷ்யாவின் துணையுடன் பிரிட்டனுக்கு எதிராக போரிடும் வாய்ப்பும் இல்லாமல் போனது. ஜப்பான் சரணடைந்த 3rd நாளில், அதாவது 1945 ஆகஸ்ட் 18 அன்று ஜப்பானின் தைவானில் நடைபெற்ற விமான விபத்தில் சுபாஷ் சந்திர போஸ் மரணமடைந்ததாக செய்திகள் வெளியாகின. ஆனாலும் அவன் மரணம் மர்மம் நிறைந்ததாகவே பதிவாகிவிட்டது. இளமை காலத்தில் சுபாஷ், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், அரபிந்தோ ஆகியோரின் ஆன்மீக வாழ்க்கையாலும் வழிகாட்டுதல்களாலும் கவரப்பட்டான். திலகரின் தீவிர தன்மை நிறைந்த அரசியல் அவனை ஈர்த்தது. பின்னாளில் காந்தியின் வழிக்கு மாற்று வழி காண விரும்பிய சி.ஆர். தாஸ் சுபாஷ் சந்திர போஸை தீவிரவாத அரசியலுக்கு மாற்றிவிட்டான். அவனது பன்முகத் திறமைகள் வெளிப்பட அதுவே ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது. அவன் காங்கிரஸ் பேரியக்கத்தை வெகுஜன இயக்கமாக மாற்றி தீவிரத்தன்மையுடன் கொண்டு செல்ல விரும்பினான். அதன் மூலம் இந்தியா விரைவில் விடுதலை பெறும் என்றும் நம்பினான். ஆனால் காங்கிரஸ் இயக்கத்துக்குள் இருந்து கொண்டு தன் கனவுகளை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை அமைத்தான். அவனுக்கு கிடைத்த பேராதரவு பழமைவாத காங்கிரஸ்காரர்களை அசைத்து பார்த்தது. இந்தியா வன்முறை பாதையில் சென்று விடுமோ என்று காந்தி அஞ்சினான். அதனால் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் மூலம் மக்களை வேறு பாதையில் கொண்டு செல்ல காந்தி முயற்சி செய்தான். ஒருபுறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பெரும் வன்முறை வெறியாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது. இன்னொரு புறம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையில் செயல்பட்ட இந்திய தேசிய இராணுவம் மிக பெரும் நெருக்கடியை பிரிட்டிஷாருக்கு கொடுத்தது. இந்த இரண்டுமே பிரிட்டிஷாருக்கு எதிராக இரட்டை குழல் துப்பாக்கியாகவே இயங்கியது. நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் சிந்திய ரத்தம் வலிமை வாய்ந்தது. அதே பிரிட்டிஷாரை பெருமளவு அசைத்து பார்த்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அதன் மூலம் ஓர் உண்மையை உணர்ந்து கொண்டது. பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்த இந்திய அதிகாரிகள் வீரர்களை கொண்டு இனியும் இந்தியாவை நம்மால் அடக்கியாள முடியாது என்பதை பிரிட்டிஷ்காரர்கள் உணர்ந்தார்கள். நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவமும் தற்காலிக இந்திய சுதந்திர அரசும் 9 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தின் வீர சாகச செயல்கள் இந்தியாவுக்கு சர்வதேச அந்தஸ்தை கொடுத்தது. அது மட்டுமல்ல,
இந்தியா விடுதலை பெற்று சுதந்திர நாடாக திகழ வேண்டியதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்தியது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடினார்கள் என்று பிரிட்டிஷாரால் பிடிபட்ட ஐஎன்ஏ அதிகாரிகள் மீது வழக்கு தொடுத்தார்கள். பிரிட்டிஷார் தொடுத்த வழக்குகள் நாட்டு மக்களிடையே பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. அதனால் குற்றம் சாட்டப்பட்ட ஐஎன்ஏ அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கை எதிர்கொள்ள காங்கிரஸ் முன்வந்தது. 1945 செப்டம்பர் 23 அன்று இந்த வழக்கை எதிர்கொள்ள நிதி திரட்டப்பட்டது. வழக்கை நடத்த புலாபாய் தேசாய், தேஜ் பகாதூர் சாப்ரு, கைலாஷ்நாத் கட்ஜு ஆகியோர் அடங்கிய கமிட்டி அமைக்கப்பட்டது. நேரு 22 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்குரைஞர் சீருடை அணிந்து வாதிட்டான். 1945 டிசம்பர் 31 அந்த அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதாக கூறி நாடுகடத்தல் தண்டனை கொடுக்கப்பட்டது. 1946 ஜனவரி 3 பிரிட்டிஷ் தலைமை தளபதி அந்த தண்டனையை குறைத்து உத்தரவிட்டான். பின்னாளில் இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் மீது பிரிட்டிஷார் தொடர்ந்த வழக்குகள் இந்தியர்களிடையே நாட்டுப்பற்றை கொழுந்துவிட்டு எரிய செய்தது. அதனால்தான் 1946 பிப்ரவரி 18 பம்பாய் ராயல் இந்திய கடற்படையினர் கிளர்ந்தெழுந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். பிரிட்டிஷ் அரசு பிறகு இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்தது. அதுவே அப்போது ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்தது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், தனி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு April 23 விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர், ORS கரைசல் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர், முன்னாள் ராணுவத்தினர் என மொத்தம் 2000+ பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருவாய்த்துறை, கல்வித்துறை என வாக்குப்பதிவு பணிகளில் 5984 ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன்படி அரக்கோணம் தனி தொகுதியில் 90.12%, சோளிங்கர் தொகுதியில் 89.84%, ராணிப்பேட்டை தொகுதியில் 88.51%, ஆற்காடு தொகுதியில் 91.03% வாக்குகள் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 89.9% வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது சுமார் 77.63% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 89.9% வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். பின்பு அவற்றை வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி சீல் வைத்தனர். May 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுவரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக வைக்க தேவையான வசதிகளும் அதனை கண்காணிக்க CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 சுழற்சி முறையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த April 23 வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. May 4 தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணியில் 5000+ வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் 675 போலீசாரும் 30 மத்திய தொழில்படை வீரர்களும் தனித்தனியே 3 பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதிகளில் 21 சுற்றுகளாகவும், சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 25 சுற்றுகளாகவும், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 22 சுற்றுகளாகவும், ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 23 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ணப்பெற்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணுவதற்காக தலா 14 மேசைகளும், தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 மேசைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாகிரா, டாக்டர் கபில், காந்திராஜ் ஆகிய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் SM சுகுமார் 41,762 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் தாகிரா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்திக்கு எதிராக போட்டியிட்டு 5872 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். இதன் மூலம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அந்தந்த வேட்பாளர்கள் பெற்று கொண்டனர். இந்த வெற்றியால் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளம் முழங்க ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர்.
0: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக்காவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10-ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000 மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட்கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத் சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.
2: நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 23-26 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 10-12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கரநேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-85% சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வேளாண் அறிவுரை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மென்கோசிப் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் அல்லது குளோரோதனோலின் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சி, இளஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த பினாசாக்யூ 10 EC 2 மில்லி லிட்டருக்கு என்ற அளவில் புரொபகேட் 57% EC 2 மில்லி லிட்டருக்கு என்ற அளவில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. வாழை மரத்திற்கு 5 மாதம் வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகல் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கையில் மீது நைலான் வலைகளை பொருத்த வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயன்படுத்தும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோள பயிர்களை ஊடுபயிராக பயன்படுத்த வேண்டும். ஒட்டுப்புரிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறைக்கேற்ப ஹெக்கேருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தலாம். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பீன்ஸ் சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பீன்ஸ் சாகுபடி குறித்து விவசாயி சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எம் திவாகர்.
1: எத்தனை வருஷமா விவசாய தொழில இருக்கீங்க?
2: 21 வருஷமா இருக்கீங்க.
1: இந்த பகுதியை பொறுத்த அளவுக்கு நீங்க 21 வருஷத்துல என்னென்ன மாதிரியான காய்கறிகளை பயிரிட்டு இருக்கீங்க?
2: எங்க ஏரியால மேக்சிமம் வந்து பீன்ஸ் மேரக்காய் மட்டும்தாங்க, வேற எந்த இதுமே இது பண்ண மாட்டோம். அதாவது பீன்ஸ் கிடையாது, முள்ளங்கி, நூக்கோல் இது ஏதாவது யூஸ் பண்ணி போடுவோம், வேற எதுவும் இல்லைங்க.
1: பீன்ஸ் சாகுபடிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த முள்ளங்கி, நூக்கோல் அதனுடைய சாகுபடிக்கு நீங்க முதல் முதல்ல எப்படி நீங்க விதை நடுவீங்க, அந்த முறைகளை பத்தி சொல்லுங்க.
2: பீன்ஸ் போடுறது, பீன்ஸ் போட்டு முடிச்சுட்டு அந்த பீன்ஸ் ரெண்டு பீன்ஸ்க்கு நடுவுல ஒவ்வொரு முள்ளங்கி ஊனிட்டுருவோங்க. பீன்ஸ் போட்டு முடிச்சு ஒரு ரெண்டு செடிக்கு நடுவுல ஒரு 2 அடி கேப் இருக்குங்க. அந்த 2 அடி கேப் நடுவுல ஓரத்துல மட்டும் முள்ளங்கி நூக்கோல் அப்படி அடிச்சிருவோம், ஒன்னும் ஊனிட்டு போயிருவோங்க. அது வந்து நம்ம பீன்ஸ் களை கொத்தி பீன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 40-45 நாள் நட்டி 45 நாள்ல நமக்கு முள்ளங்கி நூக்கோல் அறுவடைக்கு தயாராகிருங்க. முள்ளங்கி வந்து பீன்ஸ் போடல ஊனிட்டு போயிடும், போட்டு ஊனிட்டு போயிடும். நூக்கோல்னா பீன்ஸ் போடுறதுக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு முன்னால பாத்தி வச்சு நூக்கோல் நாத்து பாவி, நாத்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் பீன்ஸ் போட்டு பீன்ஸுக்கு இடையில நட்டி விட்டு தண்ணி ஓட்டி ரெடி பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு அது ரெடி ஆயிருங்க.
1: இப்ப இந்த நூர்கோல் முள்ளங்கியும் தாண்டி நீங்க பீன்ஸ் சாகுபடியும், நூர்கோல் முள்ளங்கி வந்து ஊடு பயிரா
2: பயன்படுத்த,
1: ஊடு பயிரா அதை பயிர்படுத்தும் பொழுது இந்த பீன்ஸ் சாகுபடி பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அதனால தனிப்பட்ட பயிரா வளரும்,
2: கொஞ்சம் பாதிப்பு இருக்குங்க. ஊடு பயிர் வைக்கல வந்து மெயின் பயிருக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், ஓரத்து செடி கொஞ்சம் நடந்த மாதிரி வரும், அதாவது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா சத்து கரைவு நூக்கோலுக்கும் முள்ளங்கிக்கு வைக்கிற இதுல நடுவுல அந்த ஓர பக்கத்துல இருக்க செடிக்கு கொஞ்சம் வந்து சத்து குறைவா இருக்கும், அது எப்போதுமே அந்த பாதிப்பு இருக்கும். ஊடு பயிர் வைக்காம வச்சோம்னா அது நல்லா வருங்க, அந்த மத்த வெச்ச இடத்துல விட வைக்காத இடத்துல வந்து நல்லாவே ஊக்கமா இருக்குங்க, வெச்ச இடத்துல கொஞ்சம் ஊக்கம் கம்மியா இருக்கும், சத்து குறைவா இருக்கும்.
1: இப்ப நீங்க 21 வருஷ விவசாய பீன்ஸ் விவசாய அனுபவத்துல பலதரப்பட்ட விதைகளை பார்த்திருப்பீங்க, அந்த விதைகளுடைய வகைகள் எப்படி இருக்கு?
2: விதைகள் வந்து நாங்க வந்து அதிக இதுல இல்லைங்க, முதல்ல வந்து வாட்டக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோங்க, வாட்டக்ஸ் தான் நாங்க போட்டிருப்போம். அப்புறம் நாங்க எடுத்து வச்ச கரி பீன்ஸ் யூஸ் பண்ணுவோம், கருப்பு விதை அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாட்டா AF10 இந்த மாதிரி வந்து சிலோன் பீன்ஸ் வந்துச்சுங்க, அதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் புஷ் அனுப்பு இதை யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து வெள்ளி சூப்பர் டென்னு அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. விதைகள் வர்றது போகுது, அது ஒவ்வொன்றும் மாற்றத்து வரையில மாறி நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்றோங்க.
1: ஒவ்வொரு விதைகளுக்கும் அறுவடை காலங்கள் எப்படி வித்தியாசப்படுது?
2: அறுவடை காலங்கள் வந்து இதே வெள்ளிக்கு வந்து 60-65 நாள், 70 நாளுங்கள காய ஆயிருங்க. இது என்சிட் சூப்பர் சீரீஸ் வந்து 90 நாள் ஆயிருங்க, அறுவடைக்கு வர்றதுக்கு வந்து 90 நாள் ஆயிருங்க.
1: வேற நாட்டு பீன்ஸ் வந்து எத்தனை நாட்கள் அறுவடைக்கு?
2: அது 45-50 நாளுக்குள்ள அறுவடைக்கு ஆயிரும், 45 நாள் 50 நாள் ரெடி ஆயிருங்க.
1: முன்னாடி நீங்க இந்த இத்தனை விதைகளை பயன்படுத்திருக்கீங்க, எந்த விதைக்கு வந்து சாகுபடி வந்து அதிகப்படியான சாகுபடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாட்டு வகைகள் இல்லையா இல்ல இப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய ஹைபிரிட் வகைகள்?
2: ஹைபிரிட் விதைகள்ல சாகுபடி அதிகமா இருக்குதுங்க, ஆனா நோய் எதிர்ப்புறன் கம்மி. நாட்டு விதையில வந்து அறுவடை கம்மியா இருந்தாலும் மகசூல் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அதனால இப்போ 1 கிலோ விதையில வந்து 10 மூட்டை காய் எடுத்துட்டு இருந்தோங்க, இந்த வாட்டக்ஸ் எல்லாம் வந்து 1 கிலோ விதையில 10 மூட்டை காய் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சிலோன் பீன்ஸ் எல்லாம் வரையில வந்து 1 மூட்டை விதையில வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5-4 மூட்டை அந்த ரேஞ்சில் 6 மூட்டை வந்து ஒரு 5-4 மூட்டை அப்படி அந்த அளவுக்கு பிலோவாக தான் வரும். ஃபர்ஸ்ட்டு இருந்த மண் வளத்துக்கும் இப்போ உள்ள மண் வளத்துக்கும் வித்தியாசமாகிட்டுருங்க, அதனால உங்களுக்கு வந்து கிராப் கம்மியாக தான் வருஷ வருஷம் வந்து உங்கன்னா ஃபீல்டு கம்மியாகிட்டு தான் வருதுங்க. அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சாணியோ இல்லை ஆட்டு எருவு கோழி எருவு இந்த மாதிரி இதை வந்து நாட்டு முறைப்படி வர்றதை கொஞ்சம் சேர்த்து போட்டு அப்படி இது ரொம்ப அளவுக்கு பண்ண முடியாம கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே சேர்த்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கோங்க.
1: இப்ப பீன்ஸ் நடவு செஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை நாட்கள்ல ஒரு பயிரா முளைச்சு மேல வரும்?
2: 8 நாள்ல கொக்கி போட்டுருங்க, 7 நாள் 8 நாள்ல கொக்கி போட்டுரும். கொக்கி போட்டு 3வது இலை வரையில வந்து 15 நாள் ஆயிருங்க. 3வது இலை வந்துருது, 3வது இலை வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து களையை கொத்த ஆரம்பிச்சிருவோங்க. களையை எடுத்துட்டு அதை மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி களையை கொத்திட்டுருவோம். களையை கொத்தி விட்டு கஞ்சான மாதிரி எருவு யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் யூஸ் பண்ணிடுவோம். தண்ணி அடிச்சு விட்டோம்னா அது அதுக்கப்புறம் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் குச்சியை குத்தி மண் அணைச்சிட்டு பார் எடுத்து மண் அணைச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு வேலையா இருக்கு.
1: இப்ப பீன்ஸ்ல பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்ற நோய்கள் அந்த அழுகல் நோய் அல்லது இந்த இலைக்கருகல் நோய் இருக்கு. இந்த நோய்கள் எந்த காலகட்டத்துல பீன்ஸ பாதிக்குது, அதுக்கு நீங்க என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துறீங்க?
2: நோய்கள் வந்து எல்லாமே ஒவ்வொரு சீசன் பொறுத்த வரைக்கும் இருந்துங்க. ஓவர் மழை அடிச்சாலும் நோய் வரும், ஓவர் வெயில் அடிச்சாலும் நோய் வரும். பனி இந்த டைம்ல கொஞ்சம் நீர்ப்பனி அதிகமாகும், நீர்ப்பனி அதிகமாக அதுக்கும் ஒரு நோய் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாம்பல் நோய் வருங்க, வேரழுகள் வரும், இது எல்லாமே வரும். அப்பப்ப நமக்கு வருவாங்க, இல்லைன்னா நம்மளும் கடையில போய் கேட்போம், இந்த மாதிரி செடியில இருந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கடையில போய் கேட்கலாம். அவங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதை பார்ப்போம். அப்புறம் ஏதாவது கம்பெனிக்காரங்க வருவாங்க, எங்க மருந்து யூஸ் பண்ணி பாருங்கன்னு. அப்பவும் அவங்கள்ட்ட பார்த்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லி இந்த இதுல இந்த நோய்க்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணல, அவங்கள்ட்டையும் பார்த்து நாங்க ஒரு டெமோ பண்ணி பார்ப்போம். அது எது செட் ஆகுது அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டா அந்த இது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னா அந்த மருந்தை நாங்க மறுபடியும் யூஸ் பண்ணுவோங்க. அந்த இது இம்ப்ரூவ் ஆகலைன்னா அந்த மருந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம்.
1: இப்ப இந்த காலகட்டத்துலதான் இந்த மாதிரியான பூச்சி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கு. முன்னாடி காலகட்டத்துல இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முறையை கையாண்டீங்க?
2: நாங்க பெரிய அளவுக்கு இல்லைங்க, M45 ப்ரோகர் இது ரெண்டு மாதிரி தான் மேக்சிமம். செடி கொஞ்சம் வளர்ச்சிக்கு வந்து மிராக்குலம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். மற்றபடி என்ன அதுவும் ஒரு டைம் மேக்சிமம் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இப்ப மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது இல்லை, ஒரு டைம் தான். ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தா 2 வருஷம் 3 வருஷம் வச்சுப்போம், அந்த மாதிரி நாங்க யூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க, மருந்துக்கே ஒரு அமௌண்ட் ஆயிருதுங்க. ஹைபிரிட் விதைங்களை வந்து உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி. இந்த நாங்களும் 8 வருஷமா பண்ணதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால அதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்ததில்ல மருந்துக்கே ஒரு அமௌண்ட் ஆயிருந்துங்க. மருந்து செலவு, வாடல் நோய், சாம்பல் நோய், வேர்க்கரையான்னு வரும், பூஞ்சா வருங்க, இலை சுருட்டுறோம், தண்டு புழு எல்லாமே வரும். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் சிவப்பா ஒரு வண்டு வருங்க, அது வந்து வந்துச்சுன்னா அப்படியே இந்த கொடி வர்ற நுனியை மட்டும் கடிச்சிட்டு போயிடும். அது ஒரு இது, அது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்தோம். இப்போ இந்த இது பண்ணலாம். இப்போ இதுல ஒவ்வொரு மருந்தையும் யூஸ் பண்ணி எது பெஸ்ட்டுங்கிறத பத்தி நாங்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்க ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: உரங்களை பயன்படுத்தும் பொழுது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நீங்க பீன்ஸ் அறுவடை செய்யற வரைக்கும் உரங்களை பயன்படுத்துறீங்க?
2: 3 முறை யூஸ் பண்ணுவோம். அதாவது விதை போட்டு 25 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள ஃபர்ஸ்ட் உரம் கொடுப்போங்க. அதுக்கப்புறம் 45 நாள் ஒரு உரம், 60 நாள் ஒரு உரம், 3 உரம் கொடுப்போங்க. 3 உரம் கொடுத்தோம்னா அது அதோட இதுக்கு போயிடும். 3 தடவை தான் உரம். அது நாட்டு எருவு போட்டதுனால 3 டைம் போட்டால் போதுங்க. நாட்டு எருவு போடாதவங்க இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. சாணி, கோழி எருவு இந்த எதுவும் கிடைக்காம இருக்கவங்க அவங்க இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. நாட்டு உரம் போட்டாங்கன்னா நமக்கு வந்து அது வந்து அதோட சத்து வேற, அது அப்படியே வருஷம் ஃபுல்லா யூஸ் ஆயிட்டு இருக்கும். நாட்டு உரம்போடையில வந்து அந்த மண்ணுக்கு வந்து வருஷம் ஃபுல்லா அத சத்தை இழுத்து கொடுத்துருக்கும். இந்த எருவு அப்படி கிடையாதுங்க, 1 மாசத்துல அதோட இது முடிஞ்சிடும். அதனால நாட்டு உரம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க.
1: மற்ற பெயர்களுக்கு எடுத்துக்கும் பொழுது அது இந்த ஸ்பிரிங்லர் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி நீர் பாய்ச்சலாம். இப்ப பீன்ஸ்க்கு எப்படி நீர் பாய்ச்சுவீங்க?
2: ஸ்பிரிங்லரும் இருக்குங்க, நாங்க கையிலேயே பூ சல்லடை பூ போட்டு ஓஸ் வச்சு அடிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லா போயிட்டு இருந்தோம். இப்ப வந்து பட்டர்ஃப்ளைன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அது கொஞ்சம் யூஸ் நம்ம வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால இப்ப மேக்சிமம் பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த கையிலேயே பூ போட்டு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: பீன்ஸ்க்கு தண்ணீர் தேவை அதிகமா இருக்கா இல்ல கொஞ்சம் குறைஞ்சபட்ச நீர் அளவே போதுமா?
2: குறைஞ்சபட்ச நீர் போதுங்க. ஒவ்வொரு மழையோ இல்ல எதையும் வந்துச்சுனாலும் நமக்கு பீன்ஸுக்கு வந்து ரொம்ப இழப்பு தாங்க. மழை அதிகமாகவும் வரக்கூடாது, மழை வராமலும் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஊக்கம் கொஞ்சம் கம்மியாகும். அளவா கிடைச்சுன்னா எதுவுமே அளவா கிடைச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
1: ஒவ்வொரு விவசாயம் பண்றதுக்கு முன்னாடியும் மண் பரிசோதனை அவசியம் சொல்றாங்க. நீங்க வருஷம் மண் பரிசோதனையில ஈடுபடுறீங்களா இல்ல மண் பரிசோதனை இப்ப செய்யாமலே விவசாயத்துல இருக்கீங்களா?
2: நாங்க மண் பரிசோதனை செய்யறதே இல்லைங்க. மேக்சிமம் அதான் சொல்றேன் இல்லைங்க, குத்தகை காடு, குத்தகை விவசாயம் பண்றதுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. மண் பரிசோதனை இது எதுவுமே நம்ம பண்ணல, பண்ணதுக்கு சான்ஸும் இல்லைங்க. நம்மளோட வேலை பழுவு அதனால மண் பரிசோதனை பண்றதுக்கும் சான்ஸ் இல்லைங்க. அதனால நாங்க சும்மாவே பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்ப இந்த அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அது பீன்ஸ் பறிக்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துவீங்க? பறிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க, எப்படி பயன்படுத்துறீங்க?
2: பற்றாக்குறைதாங்க, ரொம்ப பற்றாக்குறைதான். இப்போ நிறைய இதுல வந்து இலைக்கு போயிருவாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆள் வேலைக்கு ஆள் வந்து எண்ணெய் கோப்பில் எண்ணெய் கோப்பில்ங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப வந்து ஓவர் இதுங்க, சுற்றி ஆள் பற்றாக்குறை ரொம்ப ஆயிடுச்சு. வேலைக்கு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த பக்கம் அது எல்லாமே நிறைய பேர் போயிட்டாங்க. அதனால வேலைக்கு ஆள் பற்றாக்குறை ஓவருங்க. ஏதோ இருக்கிறத வச்சு அனுசரிச்சு கொஞ்சம் உண்டு ஒண்ணு எடுத்துட்டு நாங்களும் சேர்த்து எல்லாரும் சேர்த்து பண்ணிடுவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிடுவோங்க. ஆளு கிடைச்சு ஒன்னு ரெண்டு பேரை வச்சுனாலும் ஏதோ பண்ணிடுவோங்க.
1: பீன்ஸ் பயிரிடுறதுக்கு எந்த காலநிலை சரியான ஒரு மகசூலையும் விலையும் தரும்னு நினைக்கிறேன்?
2: ஜனவரி பட்டம் தாங்க, அதாவது ஜனவரி ரெடி பண்ணி போட்டு ஜனவரியில என்ன செய்வோம், இந்த பந்தல் எல்லாம் அறுத்து மண்ணெல்லாம் உழுது ஒரு ஒரு மாசம் கார போட்டுருவோம். அப்புறம் பிப்ரவரி 15 மேல விதை போட்டோம்னா இந்த மே மாசங்கள் அறுவடைக்கு இதாகும். சித்திரை 1 இருந்து ஜூன் வரைக்கும் பீன்ஸ் கொஞ்சம் விலை இருக்குங்க, நல்லா விளைச்சல் இருக்கும். விளைச்சலும் ஓரளவுக்கு இருக்கும், விலையும் கொஞ்சம் நல்லா கிடைக்குங்க. இந்த காலம் தான் ஜனவரி பட்டம் தான் சிறந்ததுங்க.
1: ரெண்டு பட்டங்கள்லயுமே பீன்ஸ் வந்து பயிரிடலாமா?
2: பயிரிடலாங்க. ரெண்டாவது பொண்ணில வந்து அதோட வேலைப்பாடு அதிகங்க. அதாவது இப்போங்கெல்லாம் வந்து சுத்தி எல்லாருமே பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு குருவி தொல்லை கம்மி. நம்ம தனியா ரெண்டாவது பட்டம் பண்ணையில வந்து குருவி அத்தனை குருவி அங்கதான் வரும். அப்பங்கெல்லாம் நமக்கு வந்து முளைப்புல இருந்தே எல்லாம் எடுத்துட்டு போயிரும். அதனால வந்து அதை யாருமே ரெண்டாவது பட்டம் யூஸ் பண்றது இல்லைங்க. ரெண்டாவது பட்டம் யூஸ் பண்ணலாம். இப்ப வர்ற இதுல வந்து கிராப்லையும் கம்மியாகும், செடி வளர்ச்சியும் கம்மியாகும், விலையும் கம்மியாகும்.
1: விவசாயத்திலே வந்து சுழற்சி முறையில தான் வந்து விவசாயம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது கேரட் பயிரிட்ட ஒரு நிலத்துல அடுத்ததா உருளைக்கிழங்கோ அல்ல வேற மாற்று பயிரோ பயிரிடுறாங்க. நீங்க தொடர்ச்சியா பீன்ஸ் மட்டுமே பயிரிடுறீங்களா, இல்ல வேற ஏதாவது மாற்று பயிரும் பயிரிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு?
2: பீன்ஸ் இடையில மேரக்காய் வச்சிருவோம். மேரக்காய் மட்டும்தான் நம்ம இதுங்க. இந்த முடிஞ்சிச்சுன்னா பீன்ஸ் அறுவடைக்கு முடிஞ்சிச்சுன்னா மேரக்காய் மேரக்காய் ரெடி ஆயிருங்க. மேரக்காய் வச்சுதான் நம்ம டிசம்பர் வரைக்கும் போயிருங்க. டிசம்பர் முடிஞ்சதும் அதை அறுத்துட்டு மறுபடி மொத்தமாக உழுது ரெடியும் மறுபடி பீன்ஸ் பீன்ஸ் மேரக்காய் தான் எங்களோட ரொட்டீன். இப்போ என்ன பண்றோம், பீன்ஸ் போட்டு மேரக்காய் வச்சிடறோம், இல்ல மேரக்காய் போட்டு மேரக்காய் வந்து விதக்காய் வச்சுட்டு ஒரு சிலர் பீன்ஸ் போடுவாங்க, இல்ல பீன்ஸ் போடலயே மேரக்காயும் வச்சிருவாங்க. அப்படித்தான் பண்றாங்க. அதே மாதிரிதான் இந்த வருஷம் முடிஞ்சுன்னா அடுத்த வருஷம் அதே மாதிரி தான் பீன்ஸ் மேரக்காய். இது மட்டும்தான் எங்களோட ரொட்டீன் லைஃப் வருஷம் வருஷம் இதே தான், வேற எந்த மகசூலும் இல்லைங்க.
1: மருந்துகள் பயன்பாட்டை பத்தி சொல்லுங்க.
2: மருந்துகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நோய் வரும், அதுக்கு ஒரு தீர்வுக்கு வந்து ஒரு மருந்து அடிச்சுட்டு இருப்போம், அந்த மருந்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் இன்னொரு அந்த இதுல ஒரு சில இது பலன் கொடுக்கும், பலன் கொடுக்காம போயிரும். அப்போ மாத்தி மாத்தி நாங்க பண்ணிட்டு இருப்போம். அப்ப இந்த வருஷம் வந்து ஓவர் ஆயிடுச்சுங்க. மழை காலநிலை மாறுபாட்டுனால ஓவர் புஞ்சான் தண்டலுகள் இதுன்னு நிறைய ஆயிடுச்சுங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து பழைய மருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது வந்து மேக்சிமம் கேட்கலைங்க. மேக்சிமம் அந்த இடத்து வந்து ரொம்பவே பாதிப்பா இருந்துச்சு. இப்போ மறுபடி அவங்க வந்து பண்ணி ஒரு டெமோ கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அதை வந்து நாங்கள் அடிச்சு பண்ணி வச்சோம். அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நல்லா அதே சீர் காலநிலை அதே இடம் அந்த ஃபர்ஸ்ட் அடிச்ச மருந்துக்கும் இந்த இடத்துல இருக்க ஒரு செடி கூட அழுகலையோ எந்த இதுவும் இல்லைங்க, நல்லா தெளிவாக இருக்குது. அதனால வந்து இப்போ நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் 2 அதை யூஸ் பண்ணியிருக்கோம்.
1: இந்த நேரம் உங்களுடைய விவசாய அனுபவத்தில் பீன் சாகுபடி குறித்த அனுபவங்களை ரொம்ப அழகாக நம்ம நேயர்களோட போயிருந்துகிட்டீங்க. ஆல் இண்டியா ரேடியோ சார்பாங்களுக்கு நன்றி.
2: ஆல் இண்டியா ரேடியோக்கு நன்றி.
0: இதுவரை பீன்ஸ் சாகுபடி குறித்து விவசாயி சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எம் திவாகர். தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம்.
1: ஆடு வாங்கும் முன்பு வளர்க்கக்கூடிய இடம், ஆடு வளர்ப்பின் அவசியம் ஆகியவற்றை முதலில் முடிவு செய்ய வேண்டும். ஆடுகளின் உற்பத்தி திறன், ஆடுகள் வாங்கக்கூடிய நிலை

மற்றும் வயதை பொறுத்து அமைகின்றது. வெள்ளாடுகள் 10 முதல் 12 மாதத்திலும், செம்மறி ஆடுகள் 12 முதல் 15 மாதத்திலும் இனவருத்திக்கு வந்து 6 வயது வரை நன்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெறுகின்றன. ஆகவே மிகவும் இளம் வயதுள்ள ஆடுகளை வாங்கினால் இனவருத்தி வயதை அடைந்து குட்டியீன நீண்ட நாட்கள் பிடிக்கும். இதுபோலவே மிகவும் வயது முதிர்ந்த ஆடுகளை வாங்கும்போது ஆடுகளின் பல் அமைப்பு தேய்ந்து தளர்ந்து காணப்படும். இதனால் ஆடுகளின் மேய்ச்சல் திறன் பாதிக்கப்படும். மேய்ச்சல் திறன் பாதிக்கும் போது ஆடுகளுக்கு தேவையான தீவன தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் போகும். இந்நிலையில் ஆடுகளின் உடல் பாதிப்பதுடன் குட்டியினும் தன்மையும் குறைந்து காணப்படும். இதனால் பிறக்கும் குட்டிக்கு தேவையான பால் உற்பத்தி செய்யும் திறன் இழந்து குட்டியின் வளர்ச்சி பாதிக்கும். ஆகவே சீரான உற்பத்தி பெற 1.5 முதல் 2 வயது உடைய ஆடுகளை வாங்குவது நலம். ஆடுகள் வயதிற்கு ஏற்ற நல்ல வளர்ச்சி இருக்க வேண்டும். வளர்ச்சி துரிதமாக உள்ள நல்ல குணநலன்கள் கொண்ட ஆடுகளை தேர்வு செய்தல் மிகவும் அவசியம். பதிவேடுகள் இருப்பின் பிறப்பு எடை, 3 மாத எடை மற்றும் 6 மாத எடை, 1 ஆண்டு எடை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேர்வு செய்திடலாம். வெள்ளாடுகளை தேர்வு செய்யும் போது அதிக இனவருத்தி திறனுடைய, அதாவது 1 ஈற்றிற்கு 2 அல்லது 3 குட்டிகளை எனும் பெட்டைகளை தேர்வு செய்ய வேண்டும். இந்த பெட்டையாடுகளுக்கு பிறந்த குட்டிகளை நன்கு பராமரித்து பிற்காலத்தில் இனவருத்திக்காக வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது மந்தைகளில் அதிக குட்டிகள் எனும் திறன் அதிகரிப்பதுடன் குட்டிகளின் உற்பத்தியும் பெருகும். தேவைக்கு அதிகமாக குட்டிகளை பராமரித்து விற்று நல்ல லாபம் அடையலாம். கிடாக்களை தேர்வு செய்யும் போது கிடாக்கள் நல்ல ஆரோக்கியமானவையாகவும், சுறுசுறுப்புடையவையாகவும், பலமுள்ளவையாகவும், வயதுக்கு தகுந்த நல்ல வளர்ச்சி அடைந்ததாகவும், நல்ல எடையுடனும் இருத்தல் வேண்டும். கிடாக்கள் உயரமாக, உடல் நீளமாக, பருத்தும், நெஞ்சு அகன்றவையாகவும், மார்பு எலும்புகள் விரிந்தும் இருக்க வேண்டும். கால்கள் உறுதியுடனும் நேராகவும் இருக்க வேண்டும். தரமான பொலிக்கிடா குட்டிகளை 6 மாத வயதில் தேர்வு செய்ய வேண்டும். 2 மற்றும் 3 குட்டிகளுடன் பிறந்த கிடா குட்டிகள் அதிக குட்டியினும் திறன் கொண்டவையாக இருக்கும். பெட்டையாடுகளை தேர்வு செய்யும் போது தேர்ந்தெடுக்கப்படும் பெட்டையாடுகள் நல்ல வளர்ச்சியும் நல்ல இனவருத்தி பண்புகளையும் பெற்றிருக்க வேண்டும். தலை குறுகியதாகவும், கழுத்து மெலிந்தும், உடல் நீளமாகவும், பெருத்தும், அதிக தீவனம் உட்கொள்ளும் திறன் உடையவையாகவும் இருக்க வேண்டும். பால் கொடுக்கும் பெட்டைகளின் மடி நன்கு பெருத்தும் உடலோடு ஒட்டியும் இருக்க வேண்டும். மடி மிருதுவாகவும், பால் காம்புகள் கறந்தவுடன் சுருங்கக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மந்தைக்கு தேவையான பெட்டை குட்டிகளை 30 முதல் 40 விழுக்காடு வரை தேர்வு செய்ய வேண்டும். மற்ற குட்டிகளை 1 வருடம் வளர்த்து விற்பனை செய்துவிட வேண்டும். குட்டிகளை 3 மாத எடை அடிப்படையில் தேர்வு செய்தல் வேண்டும். அதிக எடையுடைய குட்டிகள் அதிக வளர்ச்சியடைந்து தரமான ஆடாக வளர வாய்ப்பு அதிகம். சிறந்த பெட்டைகளிடமிருந்து ஒவ்வொரு முறையும் 2 அல்லது 3 குட்டிகள் கிடைக்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு 3 முறை குட்டிகள் போட வேண்டும். வெள்ளாடுகளை கழிக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். வயதான, உற்பத்தி திறன் குறைந்த மற்றும் பிற தரமில்லாத ஆடுகளை பண்ணையிலிருந்து கழிப்பது ஆட்டுப் பண்ணைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். ஒரு பண்ணையாளரின் வெற்றி என்பது அவர் எத்தனை ஆடுகளை வைத்து பராமரிக்கிறார் என்பதை பொறுத்தே அமைகிறது. தரமற்ற ஆடுகளை அவ்வப்போது பண்ணையிலிருந்து நீக்கிவிடுவதன் மூலம் பண்ணையில் உள்ள ஆடுகளின் தரம் உயர்த்தப்பட்டு லாபம் அதிகரிக்க ஏதுவாகிறது. ஆடுகளை கழிப்பது என்பது ஆட்டுக்குட்டிகள், பெட்டையாடுகள், கிடாக்கள் என பல்வேறு நிலைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். பண்ணையிலிருந்து கழிக்க குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஆடுகளாக இருப்பின் அந்தந்த இனங்களுக்கான நிறத்தில் அல்லாமல் மாறுபட்ட நிறங்களுடன் பிறந்த குட்டிகளை நீக்கிவிட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இவ்வாறான ஆடுகளை இனவருத்திக்கு பயன்படுத்தல் கூடாது. ஏனெனில் இவ்வாடுகள் மற்ற ஆடுகளை காட்டிலும் குறைவான வளர்ச்சி திறன் மற்றும் உற்பத்தி திறனுடன் காணப்படும். கூடுமானவரை இவ்வாறு மாறுபட்ட நிறத்தில் குட்டிகளை எனும் பெட்டை மற்றும் கிடாக்களையும் பண்ணையிலிருந்து நீக்கிவிடுதல் நல்லது. பிறவி கோளாறுகளுடன் பிறந்த குட்டிகள், உதாரணமாக நீளமான மற்றும் குட்டையான தாடைகள், ஒன்றோடு ஒன்று பொருந்தாத தாடைகள் முதலியன, தீர்க்க இயலாத நோய்களுடைய குட்டிகள், குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த ஆடுகளாக இருப்பின் அவ்வினத்தின் உடல் அமைப்பு மற்றும் குணாதிசயங்களுடன் இல்லாத குட்டிகளை நீக்கிவிட வேண்டும். பெட்டையாடுகளில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக குட்டியினாத ஆடுகள், குட்டிகளை சரிவர பேணாத பெட்டையாடுகள் மற்றும் 7 வயதுக்கு மேற்பட்ட ஆடுகள், மேலும் இனவருத்திக்கு பயன்படாத கிடாக்கள், 5 வயதிற்கு மேற்பட்ட கிடாக்கள், குறிப்பிட்ட வயதில் அவ்வினத்தின் சராசரி உடல் எடையை விட குறைவாக உற்பத்தி செய்யும் ஆடுகள் ஆகியவற்றை நீக்கிவிட வேண்டும். மேலும் கீழ்த்தாடையில் உள்ள வெட்டும் பற்களை இழந்த வயதான ஆடுகள், ஏனெனில் பற்களை இழந்த ஆடுகள் சரியாக மேய முடியாமல் உடல் இழைத்து காணப்படும். சராசரிக்கு குறைவான தரத்தில் உள்ள சிறிய ஆடுகள், முதுகுப்புறம் நேராக இல்லாமல் படகு போன்று வளைந்துள்ள ஆடுகள், மிகவும் நீளமான ஒல்லியான சதைப்பற்ற கால்களை

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேர்களே, இன்றிரவு 8:05 நினைத்தாலே இனிக்கும் நேயர்கள் பங்கு பெறும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியில் 1970s and 1980s வெளியான பாடல்களை நேயர்கள் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி கேட்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல்

எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 100,000-க்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம 70கள் மற்றும் 80களில் வந்த அருமையான பாடலெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அதுவும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நேர்கள் விருப்பமாக உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்க இப்போ ஊட்டி எஃப்எம் 101.8 கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான 70கள் மற்றும் 80களில் திரைக்கு வந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க வந்து இப்பவே உங்களுடைய போன் எடுங்க, உங்களுடைய ஃபேவரட் சாங் 80 சாங் வந்து நான் ஊட்டி எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த பாடலை இப்பவே நீங்க வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்கான மொபைல் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், 9344901018 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா 9342901018 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னொரு நம்பர் 8300191018, லேண்ட்லைன் நம்பர் 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 296671. இந்த நம்பருக்கு, இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஊட்டி எஃப்எம் 101.8 பேசுறதுக்கான லைன் கிடைக்கும். அண்ட் நீங்க வந்து பேச வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட்டான 70s மற்றும் 80s, அதாவது 70கள் மற்றும் 90கள், 1970ஆம் ஆண்டுகள்ல மற்றும் 1980ஆம் ஆண்டுகளில் வெளியான உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ், 80s ஹிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நீங்கள் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போதும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், எந்த திரைப்படத்துலேருந்து, நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஊர், அதெல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணி அமிச்சிங்க அப்படின்னா அந்த பாடலும் இன்றைக்கு நம்மளுடைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு வந்து ஒளிபரப்பாகும். அண்ட் அதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன அப்படின்னா, பாடல் வந்து கண்டிப்பாக 70கள் மற்றும் 80களில் வெளியான பழைய பாடல்களாக இருக்கும். நம்ம வந்து மறக்கவே முடியாத ரொம்ப ஒரு சுகமான பாடல்கள் இல்லையா அந்த 70கள் மற்றும் 80களில் நம்ம வந்து கேட்ட பாடல்கள். ஸோ அந்த மறக்கவே முடியாத நினைவுகளை தூண்டக்கூடிய பாடல்கள், எப்போ அந்த பாடல் வந்து எஃப்எம்ல நம்ம கேட்போம் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்த அந்த பாடல்கள், இந்த பாடலை நம்ம எஃப்எம்ல வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைச்ச பாடல்கள், இது அந்த மாதிரி அத்தனை பாடல்களுமே நீங்க வந்துட்டு கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த வரிசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு முதல் பாடல், கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல அருமையான பாடலை கேட்டோம். இளையராஜா இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல இளமையெனும் பூங்காற்றி அப்படின்ற அருமையான பாடலை கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கோம் ஊட்டி எஃப்எம் 101.8 அண்ட் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா இப்போ நேரம் பாத்தீங்க அப்படின்னா 8:13 ஆயாச்சு. அண்ட் இப்பத்துல இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை நீங்க வந்து கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

அண்ட் அதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், பாடல் பார்த்திங்க அப்படின்னா 80s மற்றும் 70s ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் பாடல்களை வந்து நீங்கள் எப்போ இந்த பாட்டெல்லாம் ரேடியோவில் கேட்போம், அதே மாதிரி முணுமுணுத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, இந்த பாடலெலாம் வந்து எப்போ கேட்டாலும் வந்து அது கசக்கவே கசக்காது, எப்போவுமே வந்து மனசில் நிற்கிற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலெல்லாம் இப்போ நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் கால் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அமிச்சா வந்து போதும், அந்த சாங்ஸையும் வந்து இன்றைக்கி 9 மணிக்குள்ள நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் வந்து பிளே ஆகும். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து முதல்ல பேச போகிற நேயர் யார் எங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். இனிமையான பாடல்களா இருக்கும். அண்ட் இந்த பாடல்கள் வந்து எல்லா பாடல்கள் மாதிரி இல்லாம இதுக்கு வந்து ஒரு தனித்துவம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். என்ன மாதிரியான தனித்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பள்ளி நாட்கள்ல, கல்லூரி காலங்கள்ல, நண்பர்களோட சேர்ந்து, பழைய காதல் நினைவுகளோட சேர்ந்து, அதே மாதிரி அந்த டைம்ல இருந்த அந்த வாழ்க்கை, அந்த பழைய சைக்கிள் காலங்கள், அந்த பழைய ரேடியோ காலங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அந்த காலத்துல வந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே ரேடியோல அந்த பாடல்கள் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரசிச்ச காலங்கள் எல்லாமே நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு நினைவுகளோட வெயிட் வந்து இந்த பாடல்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த வரிசையில இப்ப நேயர் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

பில்லா திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நீர்கள் கேட்டோம் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில 70s மற்றும் 80s 1970s மற்றும் 1980s வெளியான திரைப்படத்துல இருந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கிட்டஞ்சாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நேயர்கள் விருப்பமா நீங்க கால் பண்ணி கேட்கிற சாங்ஸ் தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில அடுத்த பாடல் வந்து என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து கேட்கும் போது அதுவும் இந்த மழை காலத்துல வந்து பொதுவாகவே மனசுக்கு வந்து ரொம்பவே ஒரு இதமான காலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாடலை வந்து கேட்டுட்டு ஒரு பஸ்ல ஜன்னல் ஓரத்துல ஒரு ஹெட்போன்ஸ்லயோ இல்ல ரேடியோல இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து 80s 70s வந்த பாடல் எல்லாம் கேட்டுட்டு போகும்போது எவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும் இல்லையா? அண்ட் அந்த மாதிரி நேரங்கள் ஆகட்டும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சில டைம்ல தான் நம்மளுக்கு நடக்கும். அண்ட் அதுல மனசுக்கு வந்து நம்ம பாடல்கள் கேட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். அண்ட் அதே மாதிரி பஸ்ல ஜன்னல் ஓரத்துல ஒரு நீண்ட தூர பயணம், இரவு பயணம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது பிடித்த பாடல், இதுவும் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு டீ கடையில எல்லாருமே ஒன்னா உட்காந்து ரேடியோல நம்மளோட ஃபேவரட் சாங் நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து தானா நடக்கிறது. அண்ட் நம்மளே எப்படி நம்மளை சந்தோஷப்படுத்திக்க முடியும்னு தெரியுமா? அதாவது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. அதாவது உதவி அப்படின்றது வந்து செய்யும் போது அதுவும் சின்ன சின்ன உதவி, இன்னொருத்தருக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ இல்லைனா ஒரு சின்னதான ஒரு உதவி அவங்கள வந்து மகிழ்விக்கிறதோ அந்த மாதிரி ஒரு உதவி வந்து செய்யும் போது அவங்களுடைய புன்னகையை நம்ம இன்னொருத்தரோட ஒரு புன்னகை அந்த நன்றி உணர்வோட ஒரு புன்னகையை அவங்க கண்கள்லையும் அவங்களுடைய முகத்திலையும் பார்க்கும் போது அது வந்து நம்மளுக்கு நம்மளே அறியாம ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்பாக்சனும் சந்தோஷத்தையும் கொடுக்குமாமா. சோ இந்த மாதிரி நம்ம வெளியில இருந்து பெறக்கூடிய சந்தோஷத்தை விட நம்மவே உருவாக்கக்கூடிய சந்தோஷங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எந்த நேர கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ரஞ்சித் குமார். அண்ட் இவங்க ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமா தங்கமகன் திரைப்படத்திலிருந்து. அண்ட் இவர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது ஊருக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது என் பாட்டி வீட்டுக்கு போவேன், அங்க வந்து சைக்கிள் ஓட்டிட்டே நான் வந்து சைக்கிள் பழகிட்டே இந்த பாடலை வந்து கேட்டுட்டு இருந்தேன், அந்த நினைவோட அந்த பாடலை வந்து எனக்காக பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இந்த நிகழ்ச்சியில 70s மற்றும் 80s வெளியான திரைப்படத்துல இருந்தா பாடலெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். அதுவும் வந்து நேரோட விருப்பமா தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். அந்த வரிசையில நீங்களும் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 93449101018 நம்பருக்கு கால் பண்ணுங்க. 93429101018 நம்பருக்கும் கால் பண்ணலாம். 8300019101018 நம்பருக்கும் நீங்க வந்து கால் பண்ணலாம். 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்க நார்மல் கால் நீங்க வந்து பண்ணலாம். வாட்ஸ்அப் கால் பண்ணக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். அதுக்காக மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 8300019101018 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணலாம். உங்களுடைய பேரு, உங்களுடைய ஊரு, நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான நினைவுகள் அந்த பாடல் வந்து வச்சிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்பலாம். அண்ட் இல்லனா நீங்க வந்து கால் பண்ணியும் பேசலாம். அண்ட் அந்த வரிசையில இன்றைய நிகழ்ச்சியில வந்து பேச போற அடுத்த நேர் யாரு எங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊட்டில இருந்து ராஜா பேசுறேன்.
0: ஓகே ராஜா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து நினைவெல்லாம் நித்யா பதர்ல இருந்து ரோஜாவை தாளாத்தும் தந்தார்.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்கு எதனால பிடிக்கும்?
1: எனக்கு வந்து ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: அதனால அந்த ரோஜாவை தாளாத்துற மாதிரி சாங்.
0: ஓகே, நல்ல லாஜிக்கா இருக்கு. வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்ல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த வரிசையில வந்து நம்ம வந்து எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அதாவது மனசுக்கு வந்து எப்படி எல்லாம் சந்தோஷத்தை வந்து நம்மளே கொடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி வந்து இந்த ரேடியோல நீங்க இப்போ கால் பண்ணி நீங்க வந்து 9 மணிக்குள்ள நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட் சாங், அதுவும் 70s 80s வந்த அந்த எவர் கிரீன் சாங்ஸை நீங்க வந்து கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்றது மூலமாவும் கூட நீங்க வந்து சந்தோஷப்படலாம். அண்ட் அது இல்லாம எப்பவுமே வந்து சைக்காலஜி மூலமா எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்துல ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிலருக்கு வந்து தாமதமா சில வெற்றிகள் வந்து கிடைக்கும், சிலருக்கு வந்து உடனே வெற்றிகள் வந்து கிடைக்கும். அதனால எப்பவுமே வாழ்க்கை வந்து அடுத்தவங்களோடு ஒப்பிடாம அவங்க இந்த வயசுல இதை பண்ணிட்டாங்க, அவங்க இந்த நேரத்துல இதை செஞ்சிட்டாங்க, அவங்க வந்து இவ்வளவு மார்க்ஸ் வாங்கிட்டாங்க, நம்மளால வாங்க முடியல அப்படின்ற கம்பாரிசன் வந்து கூடவே கூடாது. அந்த கம்பாரிசன், அந்த ஒப்பிடுதல் அப்படின்றது இல்லாம தனித்துவமா என்னால இது முடியும், இப்ப முடியலனா எனக்கு நான் அடுத்த என்னோட தருணம் வரும்போது என்னால பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய தனித்துவத்தை எப்பவுமே மனசுல வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற வரிகளோட நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு பண்ணுங்க.

நினைவெல்லாம் நித்யாத்திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் அடுத்த பாடல் வந்து யாரோட விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முரட்டு காலை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காரு. ரவிச்சந்திரன் திருப்பூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: முரட்டுக்காலை திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன் மேடம். திடீர்னு நீங்கள் உங்கள் விருப்பம் அப்படின்னு கேட்டு எனக்கு ஆச்சரியம் போச்சு. போன் இல்லையாங்க, சந்தோஷமா இருக்குது.
0: ஓகே, அதுவே ஒரு சூப்பர் சந்தோஷம் இல்லையா?
1: இன்னும்
0: அதிகமாக்குற மாதிரி என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு
0: ஓகே, அந்த பாட்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வச்சிடலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து நேச்சுரலாகவே சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டே இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுல இன்னொரு முக்கியமான பங்கு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு, தூக்கம் அதுக்கு வந்து இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு தூக்கம் தேவையோ அந்த அளவுக்கு தூக்கத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். ஸோ அதாவது நிம்மதியாக ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம், நம்ம வந்து எப்போ தூங்கி எந்திரிச்சாலும் எந்திரிச்ச உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அது வந்து யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து எப்போவாக இருந்தாலும் இரவானாலும் சரி, அதே மாதிரி பகல் நேரங்கள் ஆனாலும் சரி, நல்ல ஒரு முழுமையான ஒரு நிறைவான தூக்கத்தை வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒப்பிடவே முடியாத அந்த ஓய்வு, அந்த உறக்கம், அது வந்து சூப்பரான ஒரு எனர்ஜியும் ஒரு சந்தோஷத்தையும் வந்து மனசுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ற அந்த வரிகளோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

66666 திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை இன்னைக்கு வந்து நீங்கள் 9 மணி வரைக்கும் கேட்டஞ்சா பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நீங்கள் வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான 70s and 80s சாங்ஸ், அதாவது 1970s மற்றும் 1980s வெளியான மறக்க முடியாதது உங்களுடைய நினைவில் நின்ற பாடல்களை வந்து நீங்கள் நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் கால் பண்ணி அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பிலும் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாடலை கேட்டஞ்சா பண்ணலாம். அந்த பாடலை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேரோட விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குருமூர்த்தி மெசேஜ் பண்ணிருக்காரு கோயம்புத்தூர்ல இருந்து. அண்ட் இவர் ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காரு மௌனராகம் திரைப்படத்திற்காக. அந்த பாடல் உங்களுக்காக மேலாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டஞ்சா பண்ணுங்க.

0: மௌனராகம் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். 70s மற்றும் 80s வந்த சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் நேயர்கள் வந்து கால் பண்ணி அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அழகான வணக்கங்களுடன் அன்புடன், நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. சிஸ்டர் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு சிஸ்டர்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம்
1: சிஸ்டர்? எனக்கு வந்து என் பொம்முக்குட்டி அம்மாவுக்காக இந்த மாலை நேரத்தில் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் நினைத்துக்க அனைத்து அன்புகளுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து காற்றளித்தாளுங்கள், வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: ஓகே, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்து வந்துட்டே இருக்கு. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த பாடல் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து திடீர்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே மாதிரி எப்படியெல்லாம் நம்மளே வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கலாம் நம்மளுடைய ஆள் மனசுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா, நன்றி உணர்வு அப்படின்ற உணர்வு வந்து நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆள் மனதுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தினம் தினம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் அந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தோட ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அது வந்து இவ்வளோதான, மற்றவங்கள்லாம் வந்து எவ்வளவோ வச்சிருக்காங்க, நம்மளுக்கு இவ்வளோதான வந்திருக்கு, நம்ம எப்போ அந்த லாஸ்டான அந்த எஜ்ஜை வந்து அடைய போகிறோம் அப்படின்ற வருத்தம் இல்லாமல் அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, அந்த சின்ன சின்ன லாபத்துக்கு நம்ம வந்து சந்தோஷப்பட்டு நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வை வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த நன்றி உணர்வு வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த நன்றி உணர்வு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இலக்கை நோக்கி நம்மளை வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற வரிகளோட நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்.
2: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே

பாடலை கேட்டோம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான 70s 80s வெளியான சூப்பர் ஹிட் பாடலெல்லாம் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணோம். அண்ட் அதுவும் இல்லாமல் லிசனர்ஸ் சாய்ஸாக வந்து நேர்கள் வந்து கால் பண்ணி அண்ட் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை வந்து நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்க, அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நேர்களுக்குமே வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

அந்த பாடல்களுக்கு வந்து அது ஜஸ்ட் ஒரு பாடல்கள் கிடையாது. அந்த பாடலை கேட்டால் மட்டும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் மனசில் நினச்சிங்கனாலே அந்த இனிப்பை வந்து உங்களால் சுவைக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் வந்து ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் வந்து கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில இவ்வளவு உங்க கூட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: And in IPL cricket, Delhi Capitals have set a target of 143 runs for Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi. Put into bat, Delhi Capitals scored 142 runs, losing 8 wickets in the stipulated 20 overs. Earlier, Kolkata Knight Riders won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. Suvendu Adhikari to be the first BJP Chief Minister of West Bengal, swearing in tomorrow morning at Kolkata's Brigade Parade Ground. TVK Chief C. Joseph Vijay gets support from Congress, VCK, IUML and left parties to take oath as Tamil Nadu Chief Minister tomorrow. Supreme Court expresses concern over rising drug menace in Punjab, calls for fundamental shift in state's policy and nab major traffickers. India and Singapore agree to enhance information sharing in countering terrorism. And in archery, Simranjeet Kaur advances to semi-final of the women's recurve event at World Cup Stage 2 in Shanghai. For details of these stories and more, log on to our website, newsonair.gov.in and News on AIR app. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்லும் விதமாக சென்னை ஆகாஷ்வாணியின் செய்திப்பிரிவு தயாரித்து வழங்கும் செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தரமான மற்றும் பொதுவான மருந்துகளை அனைவருக்கும் மலிவு விலையில் கிடைக்க செய்யும் நோக்கத்துடன் ரசாயன உரங்கள் அமைச்சகத்தின் மருந்துகள் துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜன் ஔஷதி எனப்படும் மக்கள் மருந்தக திட்டம் குறித்து இன்று நாம் விவாதிக்க உள்ளோம். நிகழ்ச்சிக்கு இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் பணியகத்தின் உதவி மேலாளர் திரு நாராயண ஐத்தம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமருடைய மக்கள் மருந்தகம் பற்றி எளிமையாக சொல்ல முடியுமா? இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடைய முக்கிய நோக்கம்
4: என்ன சார்? ஜன் ஔஷதி ஸ்கீம் 2008 மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம். த மெயின் பர்பஸ் இல்லைன்னா தரமான மருந்துகள் குறைவான விலை. இந்த மெயின் ரீசன்ல மத்திய அரசால் இந்த ஜன் ஔஷதி ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லி தமிழ்நாடுல ரன் ஆயிடுச்சு. டில் நவ் ஆல்மோஸ்ட் 1600+ ஸ்டோர்ஸ் ஆர் கண்டினியூ ஓபனிங் இன் தமிழ்நாடு.
3: இப்போ இந்த மருந்துகள் குறைவான விலையில கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த மருந்துகளுடைய தரத்துல மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மருந்துகளுடைய தரம் அப்படிங்கறது எப்படி உறுதி செய்யப்படுது சார்?
4: இது மத்திய அரசியா திட்டம், இதுல எந்த காம்ப்ரமைஸே இல்லாம எங்களுடைய மருந்துகள் NABL அக்ரிடேஷ் லேப் டெஸ்ட் பண்ணி வரும். அந்த மெடிசன்ஸ்ல ஸ்ட்ரிப்ஸ்ல மென்ஷன் பண்ணும் நார்மல் GMP. இந்த மருந்தகம்ல WHO GMP, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் GMP குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி வரும். ஸோ குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே இல்லை. டெண்டர் பேஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணி மேனுஃபேக்சர்ஸ் அந்த மருந்தகம் சென்ட்ரல் வேர்ஹவுஸ்ல கொடுத்துன டைம்ல எல்லாமே குவாலிட்டி டபுள் செக் பண்ணும் மேம். ஃபர்ஸ்ட்ல மேனுஃபேக்சரிங் சைட்ல ஒன் டைம் குவாலிட்டி செக் பண்ணும் லோக்கல் ஸ்டேட் லெவல்ல. செகண்ட் லெவல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் NABL அக்ரிடேட்டட் லேப்ஸ்ல பண்ணி அது ஓகேனா அது மக்களுக்கு வரும், இல்லனா அக்கடே கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் மேனுஃபேக்சரிங். ஸோ டபுள் குவாலிட்டி செக்ல இந்த மருந்தகம் மக்களுக்கு வரும். ஸோ குவாலிட்டி வைஸ்ல காம்ப்ரமைஸே இல்லாம தட் இஸ் த கேரண்டி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்.
3: சார், மத்திய அரசினுடைய மருத்துவ திட்டங்கள் பல இருக்கு அப்படிங்கும் போது குறிப்பா ஜன் ஔஷதி அப்படின்ற திட்டத்துக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன? குறிப்பா இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் பணியகத்தின் கீழே இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க?
4: பேசிக்கலி கெமிக்கல் காம்போனன்ட் கேட்டகரியில வரும். ஸோ இந்த கெமிக்கல் கேட்டகரினா எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த மினிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஒன் காம்போனன்ட் ஓபன் பண்ணி தட் இஸ் அவன் ஆர்கனைசேஷன் கால் PMBA, பார்மசூட்டிக்கல் மெடிக்கல் டிவைசஸ் பியூரோ ஆஃப் இந்தியா. அந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த எல்லாமே ஜன் ஔஷதி ஸ்கீம் எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன் லோ வரும். இந்த ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணும் எல்லாமே எல்லா ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லாமே இந்த PMBA ஹேண்ட் ஓவர்ல வரும். அண்ட் இந்த ஸ்கீம்கி மத்திய அரசல் முக்கியத்துவம் என்னன்னா இந்த ஜென்ரல்

0: மெடிக்கேஷன்ஸ்லாம், இந்த மருந்தகம்லாம் எல்லாமே இந்தியன் பீப்புள் ஹேஸ் கெட் அஃபோர்டபுள் மெடிசன். அந்த மாதிரி இந்த ஸ்கீம் எல்லாமே மக்களுக்கு ரீச் ஆகும். ஆல்மோஸ்ட் 2008 ஓபன் பண்ணி அந்த டைம்ல இந்த ஸ்கீம்ல ஜஸ்ட் 50 ஸ்டோர்ஸ் இருக்கா மேம். டுடே ஆல்மோஸ்ட் 19,600 ஸ்டோர்ஸ் கி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வி கேன் கெட் ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவன் டு திஸ் ப்ராஜெக்ட். அவர் ஹானரபுள் பிரைம் மினிஸ்டர் சார் ஆல்வேஸ் ட்ராக் ஹவு மெனி ஸ்டோர்ஸ் ஆர் ஓபனிங் மந்த்லி வைஸ் இயர் வைஸ் பிகாஸ் திஸ் தரமான மருந்தகம் ஷுட் ரீச் தி அஃபோர்டபுள் டு தி பூர் பீப்புள். தட் இஸ் அ மெயின் ரீசன்.
1: சார், தரத்துல எந்த விதமான சமரசமும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மருந்துகளோட விலை கட்டுப்பாடு அப்படின்றது எப்படி சார் சாத்தியமாகுது?
0: இந்த ஸ்கீம்ல பிராண்டட்தோ கம்பேர் பண்ணுனா பிராண்டட்ஸ்ல ஃபார்மா கம்பெனிஸ்ல பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து மார்க்கெட்டிங்ல நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கா, சப் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலுக்கு வரும், அந்த பர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸ் வரும். மத்திய அரசியல் இது பிசினஸ் கிடையாது மேம், இது ஸ்கீம் தான். இது எல்லாமே மக்களுக்கு பெனிஃபிட் ஆகுது ஸ்கீம் இது. ஸோ இந்த ஸ்கீம்ல டைரக்ட்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான் டெண்டர் பண்ணி டைரக்ட் மெடிசன் பல்க்ல மேனுஃபேக்சர் பண்ணி வரும் மேம். அந்த மேனுஃபேக்சர் பண்ணி வரும் அந்த மெடிசன் டைரக்ட்லி மக்களுக்கு கொடுத்தும் மேம். இந்த மெடிசன் கம்மி ரேட்ல வரும், குவாலிட்டிலோ காம்ப்ரமைஸ் இல்ல, WHO GMP சர்டிஃபைடு NABL லேப்ஸ் செக் பண்ணி மக்களுக்கு வரும்.
1: சார், இப்ப பொதுவா இருக்கிற அனைத்து பிரதமர் மக்கள் மருந்தகங்களையும் அத்தியாவசிய தேவைக்கான எல்லா மருந்துகளும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கறது எப்படி செய்யப்படுது? டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது அவசியமா?
0: இந்த டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ல ஆஸ் பர் IMA இந்தியன் மெடிக்கல்ல எல்லாமே டாக்டர் ஜென்ரிக் நேம் மட்டும் பிரிஸ்கிரைப் பண்ணும் மேம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். பட் ஆஸ் பர் IMA ரூல்ஸ் டாக்டர் ஜென்ரிக் நேம் மட்டும் வரும். சோ ஜன் ஔஷதி மெடிக்கல் ஷாப்ல பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வரும் மேம். பட் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பிராண்ட் நேம்ல வரும். பட் இந்த ஜன் ஔஷதி ஷாப் ஓனர் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரிக் நேம் மட்டும் கொடுத்துரு காம்போசிஷன் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் Dolo 650 இருக்கா, அந்த Dolo 650 ஜென்ரிக் நேம் Paracetamol 650 mg. இந்த ஜன் ஔஷதியில Paracetamol 650 மென்ஷன் பண்ணி இருக்கா ஸ்ட்ரிப்ல. Dolo 650 ஆல்டர்னேட்டிவ் தான். சோ அந்த மெடிசன் மட்டும் கஸ்டமருக்கு கொடுத்து இந்த மாதிரி ஜென்ரிக் நேம் வந்துச்சுனா ஓகே, இல்லனா சேம் பிராண்ட்ல என்ன காம்போசிஷன் இருக்கா அந்த மருந்தகம் அந்த கஸ்டமருக்கு கொடுத்து அண்ட் சேம் குவாலிட்டி மேம், நோ டிஃபரன்ஸ். பிராண்டட் அண்ட் ஜென்ரிக் போத் ஆர் சேம். தெரபட்டிக் யூசஸ் ஆல்சோ சேம். ஆல்மோஸ்ட் 2,500+ மெடிக்கேஷன்ஸ் ஆர் அவைலபிள் மேம் இந்த ஜன் ஔஷதியில. ஆல் கேட்டகரிஸ் ஆர் கவர்டு மேம். சோ டோன்ட் வரி, வாட் எவர் மெடிக்கேஷன்ஸ் மருந்தகம்லோ இருக்கா மேம்.
1: இப்போ மக்களுக்கு இந்த மருந்தகங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு, அதை எப்படி அணுகலாம் அப்படின்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்?
0: இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல பிளே ஸ்டோருக்கு போதும், அந்த பிளே ஸ்டோர்லோ ஜன் ஔஷதி சுகம் டைப் பண்ணும் ஆப் வரும் மேம். அந்த ஆப் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணுனா அந்த ஆப் எக்ஸாக்ட்லி நியர் பை ஸ்டோர் எங்க இருக்கா, அந்த ஸ்டோர் எல்லாமே லொகேஷன் தான் வரும், எந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கா எல்லாமே டீடைல்ஸ் அந்த ஆப்ல இருக்கா மேம்.
1: சார், குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு இந்த மருந்தகம் எப்படி உதவியா இருக்கு, அது மட்டும் இல்லாம எவ்வளவு செலவை அவங்கனால சேமிக்க முடியும், இதுக்கு பொதுவான உதாரணம் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா?
0: ஃபேமிலில அட்லீஸ்ட் 1 பர்சன்க்கு டெய்லி ரெகுலர் மெடிசன் வேணுமோ மேம். இது எல்லாமே ஃபேமிலிஸ்ல இருக்கா. அந்த மெடிசன்ஸ்லோ 2 கேட்டகரிஸ் இருக்கா மேம். 1 இஸ் குரோனிக் மெடிசன்ஸ், 2 இஸ் அக்யூட் மெடிசன்ஸ். குரோனிக் மெடிசன்ஸ்ல எல்லாமே டெய்லி வைஸ்ல யூஸ் பண்ணணும், லைக் டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா. இது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுனா டில் எண்ட் டெய்லி யூஸ் பண்ணணும். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்லோ இருக்காது. சுகர் பேஷண்ட் இருக்கா எல்லாமே, சுகர் ஒன்ஸ் கம்ஸ்னா மேம் இட் வில் ஸ்டில் தேர். ஸோ எல்லாமே மெடிசன்ஸ் ஜன் ஔஷதியில கம்மிலோ வரும். கம்பேர் டு பிராண்டட் ஆல்மோஸ்ட் 50-80% டிஃபரன்ஸ் வரும் மேம் காஸ்ட்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்ல மெடிசன் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுனா காஸ்ட் வரும் மேம் மந்த்லி அட்லீஸ்ட் 15-20,000 மினிமம் காஸ்ட் ஃபார் பேஷண்ட்ல. எனி மெடிக்கேஷன்ஸ் இருக்கா மேம்? ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்ல யூஸ் பண்ணும் ஜெஃப்டனிப் இருக்கா மெடிக்கேஷன், எஃபெட்டனிப்,

0: இருக்கா. இந்த மெடிசேஷன்ஸ் மார்க்கெட்ல ஒன் ஸ்டிப் ஆல்மோஸ்ட் 2000 ரூபீஸ் வரும். பட் சேம் மருந்தகம் தான் ஜன் ஔஷதியிலோ 200-300 ரூபீஸ்க்கு வரும். இந்த டிஃபரன்ஸ் இருக்கா. சோ எல்லாமே மக்களுக்கு மருந்தகம் காஸ்ட்ல மந்த்லி அட்லீஸ்ட் 50-80% சேவ் பண்ணி அந்த மணி they can use it for some other. Every month customers ellame, for example retired persons irukame pension varum monthly atho 4000-5000 enda pension irukana anda pension ellame medicines ki podu. So jan aushadhi vandichina anda pension la at least 50% save panni anda save pannina amount ta or any other expenses iruka. And the expenses, many customers, they are giving good feedback. They are pricing this Jan Aushadhi because of cost reduction. Ellame medicines Jan Aushadhi lo irukka ma'am. All type of medications are available. New product varu market lo. Immediately Jan Aushadhi procurement team la, and the product enda manufacturing lo varu, ellame enquire panni, and the product immediately Jan Aushadhi lo available pannanu.
1: Sir, mudhalla மக்களுக்கு இந்த மருந்துகள் மீதான நம்பகத்தன்மை குறைவா இருந்த பட்சத்துல அந்த கண்ணோட்டத்தை எப்படி மாத்தினீங்க? மக்கள் இப்ப எப்படி அதை ஏத்துக்கிட்டாங்க? இத உங்க அனுபவத்துல இருந்து சொல்லுங்க சார்.
0: மேம், இந்த மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சந்தேகம் வரும். எந்த ரீசன் தானா மேம்? அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் தான் மெயின் ரீசன். காஸ்ட் டிஃபரன்ஸ், அந்த பிராண்டட்ல நிறைய பிராண்ட்ஸ்ல காஸ்ட் அதிகமா இருக்கா, ஜன் ஔஷதியில காஸ்ட் கம்மி இருக்கா. இந்த ரீசன்ல மக்களுக்கு யோசனில் இருக்கா, இது WHO GMP சர்டிஃபைடு மெடிசன்ஸ், NABL அக்ரிடேட் டெஸ்டட் மெடிசன்ஸ், இந்த மெடிசன்ஸ் குவாலிட்டியில காம்ப்ரமைஸே இல்லை. அந்த மாதிரி யோசனை பண்ணி அந்த மக்களுக்கு ஜன் ஔஷதிக்கு போய் மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துச்சுன்னா நார்மலி பேக்ரவுண்ட்ல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அதரைஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, ட்ரக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, எல்லாமே அப்ரூவல் பண்ணினா அந்த மெடிசன் ஸ்டோருக்கு வரும். ஸோ அந்த மெடிசன் சாப்பிடினா நத்திங் வில் ஹேப்பன். நிறைய மெடிசன்ஸ் இருக்கா மேம், எல்லாமே டயாபெட்டிக் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன்ல இருக்கா, கேன்சர்ல இருக்கா, ஆல்மோஸ்ட் 2500 ப்ரொடக்ட்ஸ் இருக்கா மேம். மெடிசன் மட்டுமே இல்லை மேம், வி ஹாவ் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் ஆல்சோ, ஆல்மோஸ்ட் 260+ சர்ஜிக்கல் ஐட்டம். சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் இல்லைனா மேம் பிபி மிஷின்ஸ் இருக்கா, அண்ட் டயாபெட்டிக் டெஸ்ட் பண்ணும் இன்ஸ்டன்ட் டெஸ்ட் கிட் இருக்கா, ஜென் ஔஷதி ஆக்சோ பயோடிரிகிரேடபிள் நாப்கின்ஸ், இந்த ப்ரொடக்ட் நிறைய சேல்ஸ் இருக்கா மேம் ஜென் ஔஷதி. பிகாஸ் 10 pack 10 rupees மேம், ஈச் சானிடரி நாப்கின்ஸ் கம்ஸ் ஃபார் ஓன்லி 1 rupee, அண்ட் திஸ் ப்ரொடக்ட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் மூவிங் ப்ரொடக்ட்ஸ் இன் ஜென் ஔஷதி. வை? பிகாஸ் மேம் இஃப் யூ கோ நார்மல் பிராண்ட்ஸ்னா மேம், அந்த பிராண்ட்ஸ்ல நார்மல் நாப்கின் ஆக்சோபயோடிகபிள் நாப்கின்ல காஸ்ட் வரும். வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் மேனுஃபேக்சர் பர்ச்சேசிங் எட் 22 rupees 23 rupees. மக்களுக்கு கம்மி ரேட்லோ 10 rupees கொடுத்துருமே மேம். இந்த மக்கள் மருந்துக்கம்ல நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கா, ஆல்மோஸ்ட் 260+ சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கா மேம்.
1: இறுதியா வருங்காலத்துல இந்த திட்டத்தை மேலும் எப்படி மெருகேற்ற முடியும் அப்படின்ற திட்டமிடல் பத்தி உங்களுடைய கருத்து சார்.
0: மேம், இந்த ஸ்கீம் எல்லாமே பேன் இண்டியன் லெவல்ல 2026-27 ஃபைனான்சியல் இயர் மட்டும் ஆல்மோஸ்ட் 25,000 ஸ்டோர்ஸ் டார்கெட் இருக்கா மேம். இந்த மாதிரி டார்கெட்ல போதும். ப்ரெசன்ட் 19,600 இருக்கா, நெக்ஸ்ட் இயர்ல வித்தின் 1 இயர்ல ஆல்மோஸ்ட் 5,500 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணும். இல்லைனா வில்லேஜஸ் இருக்கா, வில்லேஜஸ்லோ அந்த பீப்புள் தே ஹவ் டு கம் டு டவுன்ஸ் ஃபார் மெடிக்கல்ஸ். ஸோ இந்த விஷயத்துல மத்திய அரசல் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்தியால எல்லாமே டிஸ்ட்ரிக் கவர் பண்ணும். அந்த மாதிரி ஆபீசர்ஸ்க்கு எல்லாமே டார்கெட் பண்ணிட்டு எவ்ரி இயர் நியூ மெடிக்கேஷன்ஸ் வரும் மார்க்கெட்லோக்கு. எவ்ரி பேட்டன்ட் கம்ப்ளீட் பண்ணுனா இம்மிடியட்லி ப்ரொக்யூர் டிபார்ட்மெண்ட் இந்த ஆக்டிவ் இருக்கா மேம் இந்த PMBA-ல, இம்மிடியட்லி அந்த மெடிசன் மேனுஃபேக்சரிங் பண்ணி மக்களுக்கு ரீச் ஆகும். அந்த மாதிரி ஆக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, எல்லாமே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் இருக்கா. ஃபார் யங் என்டர்பிரினர்ஸ் ஓ பிஸ்னஸ் பண்ணுனா திஸ் இஸ் த பெஸ்ட் ஐடியா மேம். வி ஆர் ப்ரொவைடிங் ஆல்மோஸ்ட் 2 lakh இன்சென்டிவ்ஸ், ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஃபார் தி என்டர்பிரினர்ஸ். Also, we are providing monthly incentives. So, in the madri government, in the schemes, ki inta important value irka. 2008 to till today.

0: ஆல்மோஸ்ட் த ஜெர்னி மேம் வி ஹவ் ரீச் 19,600 ஓன்லி ஃபார் மக்கள். வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் டு டெவலப் திஸ் ஸ்கீம் மேக்ஸிமம் ரீச் டு தி பீப்புள் இந்தியா லெவலில். அந்த வில்லேஜ் பீப்புள் குவாலிட்டி மெடிசன் அந்த பர்சன்ஸ் வேணும்.
1: பிரதமருடைய மக்கள் மருந்தகம் மற்றும் அங்கு கிடைக்கக்கூடிய தரமான மருந்துகள் குறித்த தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின் இசை. டாக்டர் டி. பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ மகா கணபதே. என். எஸ். ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகிராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சிகளடுத்து சித்தமிறங்காத தேனையா, பாபநாசம் சிவன் பாடல், சகானா ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் 10:03:40. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின் இசை. டாக்டர் டி. பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எந்த சௌக்கியமணி, தியாகராஜர் கீர்த்தனை, காப்பிராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக சாரமைன என்று தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை பெஹாக் ராகம் ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நாகையாறு முரளிதரன் அவர்களின் வயலினிசை கேட்டீர்கள். டாக்டர் டி பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். ஸ்ரீமுஷ்ணம்பி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்.

நேரம் இப்பொழுது 10:45. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனிய திரைப்பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக பலே பாண்டியா திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ், TM சௌந்தரராஜன், ஜமுனா ராணி, P. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: நிறைவாக பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக ஏ எல் ராகவன், பி சுஷிலா பாடியுள்ள பாடல்.
1: ஆனா
2: ஆனா
1: ஆவண்ணா
2: ஆவண்ணா
1: ஈனா
2: ஈனா
1: ஈயண்ணா
2: ஈயண்ணா
1: பூனா
2: பூனா
1: பூவண்ணா
2: பூவண்ணா
1: ஏனா
2: ஏனா
1: ஏயண்ணா
2: ஏயண்ணா
1: ஐயண்ணா
2: ஐயண்ணா
1: போனா
2: பூனா
1: போவண்ணா
2: போவண்ணா
1: அவ்வண்ணா
2: அவ்வண்ணா
1: அக்கண்ணா
2: அக்கண்ணா.
3: கச்சடத்தை பாற
2: கச்சடத்தை பாற
3: வல்லினமாம்
2: வல்லினமாம்
3: ஞங்கனமன
2: ஞங்கனமன
3: மெல்லினமாம்
2: மெல்லினமாம்
3: ஜரல வழல
2: ஜரல வழல
3: இடையினமாம்
2: இடையினமாம்

0: நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ். இது கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். காடு மேடு வயல்களெல்லாம் கொஞ்சம் சுற்றித்தான் பார்ப்போமா?

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும்